0: தமிழே,
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற மிகச்சிறந்த மரியாதை என்ன? மற்றவர்களை நாம் மதிக்கிறோம், மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்கள். நாமே நம்மை மதித்துக் கொள்வதற்கான அறிகுறியாக அமையக்கூடிய செயல் எது என்கிற கேள்விக்கு தத்துவவாதிகள் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கம்தான் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளுகின்ற மிகச்சிறந்த மரியாதை என்கிறார்கள். பொதுவாகவே இது ஒழுக்கம் என்று நாம் சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்வதற்கு மிகவும் சிரமமானவை. அதை ஒருவர் நம்மை செய்ய சொல்லுகிறார் என்றாலே அவர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்வோம். நமக்கு நாமே அதை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துக் கொள்ளும் போதும் கூட பெரும்பாலும் வேண்டாவிருப்பாகத்தான் அதை செய்வோம். தினமும் அதிகாலையிலே கண் விழிக்க வேண்டும். காலை எழுந்தவுடனே உடலுக்கு நன்மை தருகின்ற விஷயங்கள், உடற்பயிற்சி போன்ற நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். வேளையோடு குளிக்க வேண்டும். சுத்தமாக சுகாதாரமாக நம்மை பராமரித்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் நம்மை பார்ப்பதற்கு முகம் சுளிக்காதவாறு பராமரித்துக் கொள்ள வேண்டும். சுத்தமான ஆடைகளை அணிவது, ஒரு குறைந்தபட்சம் நம்மை அலங்கரித்துக் கொள்வது, இவையெல்லாம் புறத்தோற்றத்தின் அடிப்படையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள். இதுபோல இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல அக ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நிறைய இருக்கின்றன. மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, நேர்மையாக இருப்பது, இவையெல்லாம் மற்றவர்களுக்கு பலன் தருகின்ற வகையிலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்றுதான் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆகவேதான் அதை செய்ய சொல்லும் போது, மற்றவர்கள் சொல்லும் போதும் சரி, நமக்கு நாமே செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கொண்டு வரும் போதும் சரி, அதை மிகவும் சிரமப்பட்டுத்தான் நாம் செய்கிறோம். ஆனால் உண்மையில் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக் கொள்ளுகின்ற மரியாதை. நீங்கள் மிகவும் மதிக்கின்ற ஒரு மனிதருக்கு நல்ல விஷயங்களைத்தானே கொடுப்பீர்கள். அது பொருளாக கொடுத்தாலும் சரி, அல்லது அவர்களை வணங்குவது, அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது, இதெல்லாம் மரியாதைக்குரிய மனிதர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள். அவருக்கு தீமை தரக்கூடிய ஏது ஒன்றையும் நாம் செய்ய மாட்டோம். அதுதான் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற மரியாதைக்கான அடையாளம். அதுபோல உள்ளும் புறமும் உங்களை தூய்மையாக பராமரிக்கக்கூடிய, உங்களுக்கு தீயதை தவிர்த்து நன்மையானதை மட்டுமே தரக்கூடிய செயல்களை உங்களை நோக்கி நீங்கள் செய்வதுதானே நிஜமாக நீங்கள் உங்களுக்கு தரக்கூடிய மரியாதையாக இருக்க முடியும். சிந்தித்து பாருங்கள். ஒழுக்கமான செயல்பாடுகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அப்படி தீமையை தவிர்த்து நன்மையை மட்டுமே உங்களுக்கு தரக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. ஆகவே செய்வதற்கு அல்லது செய்து கொள்வதற்கு சற்று சிரமமானதாக இருந்தாலும் மனதை அதற்குரிய வகையிலே தயாராக்கி கொண்டு ஒழுக்கத்தை உள்ளும் புறமும் நாம் கடைபிடித்தால் அதுதான் நமக்கு நாம் செய்து கொள்ளுகின்ற மிகச்சிறந்த நன்மை மரியாதை. அதை நாம் செய்ய வேண்டும். அதனாலே நாமும் நலம் பெற வேண்டும். மற்றவர்களுக்கும் நலம் விளைவிக்கக்கூடிய வகையிலே நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் கடைபிடித்தாலே போதும், பிறந்திருக்கிற இந்த நன்னாளை போல நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை நரகம் போல தோற்றமளிக்கலாம், நரகத்திற்கு செல்லும் பாதை சொர்க்கம் போல தோற்றமளிக்கலாம். இந்த மாயத்தை மிக கவனமாக நீங்கள் கடக்க வேண்டும் என்கிறது ஒரு பழமையான ஆப்பிரிக்க பொன்மொழி. பொதுவாக நாம் சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பெரும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நகர்ந்து செல்ல, அதை அடைய எப்போதும் விரும்புகிறோம். என்னுடைய வாழ்க்கை சொர்க்கம் போல இருக்க வேண்டும், இந்த உலகம் சொர்க்கமாக இருக்க வேண்டும். அதாவது துன்பம் என்பது சிறிதும் இல்லாத பெரும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய நிலை. ஆனால் அப்படி ஒரு நிலையை ஓர் இடமாக கருத்திலே கொண்டால் அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பாதை என்பது நரகத்தை போல காட்சியளிக்க கூடும். அதுபோல நீங்கள் கடந்து செல்லுகின்ற பாதை சொர்க்கம் போல மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அந்த பாதை உங்களை இட்டு சென்று போய் விட்டு வருகின்ற இடம் நரகமாக இருக்கக்கூடும் என்கிறது அந்த பழமொழியினுடைய அடிப்படை சாராம்சம். இதை நாம் எப்படி வாழ்க்கையோடு பொருத்தி புரிந்து கொள்வது என்றால், நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்து ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் அந்த உழைப்பு உங்களுக்கு களைப்பை கொடுக்கலாம், சோர்வை கொடுக்கலாம், உடல் ரீதியாக வலியை கொடுக்கலாம், மன ரீதியாக கூட தளர்வை கொடுக்கலாம். ஆனால் விடாமல் அந்த கடின உழைப்பை நீங்கள் கடைபிடித்தால் அதனுடைய பலன் உங்களுக்கு பெரும் நன்மை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆனால் ஒரு செயலை செய்யாமல் இருப்பது, எந்த நேரமும் சோம்பேறித்தனமாக இருப்பது, தவறான விதத்திலே ஒரு செயலை செய்வது, இவையெல்லாம் செய்யும் போது அல்லது எது ஒன்றையுமே செய்யாமல் இருக்கும் போது நமக்கு மனதிலே பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும். அது மிக சௌகரியமான ஒன்றை போல நமக்கு தோன்றலாம். ஆனால் அது போன்றவற்றினுடைய விளைவு கண்டிப்பாக நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்காது. ஆகவே கடின உழைப்பு என்பது சற்று வலி தரக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு நன்மை தரும். ஆனால் தீய செயல்களை செய்வதும் ஏதுமே செய்யாமல் இருப்பதும் அப்போதற்கு நமக்கு சுகம் தருவதைப் போல தோன்றினாலும் அதனுடைய பலன்கள் நமக்கு பெரும் தீமையை கொடுக்கக்கூடும். இதைத்தான் சொர்க்கத்தின் பாதை நரகமாக தோன்றலாம், நரகத்தின் பாதை சொர்க்கமாக இருக்கலாம் என்கிறது அந்த பழமொழி. ஆகவே சில விஷயங்களை சிரமப்பட்டு செய்ய வேண்டி இருக்கிறதே என்பதற்காக வருந்தாதீர்கள், அதை செய்யாமல் பின்வாங்கி விடாதீர்கள். அது நல்ல செயலா, நமக்கு பலன் தரக்கூடிய செயலா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து உறுதியான மனநிலையோடு அந்த செயல்பாடுகளிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செயல்படுகின்ற நேரம் உங்களுக்கு சிரமமானதாக தோன்றலாம், ஆனால் அதனுடைய பலன் உங்களுக்கு சொர்க்கம் போன்ற பெரும் மகிழ்ச்சியை வழங்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

0: 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. இதே தேதியில கடந்த காலங்கள்ல வெவ்வேறு ஆண்டுகள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய முதல் முயற்சிகள், சிறப்பான துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பகுதி தான் முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி. ஜூன் மாதம் 16 தேதியான இதே தினத்துல 1373, அதாவது 14 நூற்றாண்டுல, ஆங்கிலோ போர்ச்சுகீஸ் ஒப்பந்தம் என்கின்ற ஒரு உடன்படிக்கை இரண்டு தேசங்களுக்கு இடையிலே நிகழ்ந்திருக்கிறது. என்ன மாதிரியான ஒப்பந்தம் அப்படின்னா, ஐக்கிய ராஜ்யம் என்று போற்றப்படுகின்ற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் போர்ச்சுகல் தேசமும் எப்போதும் நண்பர்களாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ள வேண்டும், ஒருவருடைய வளர்ச்சிக்கு மற்றொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும், என்றைக்கும் நீடித்திருக்கக்கூடிய நட்புறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை இங்கிலாந்து அரசராக அப்போதிருந்த 3 எட்வர்ட் அவர்கள் மற்றும் போர்ச்சுகல் தேசத்தினுடைய அரசராக இருந்த ஃபெர்டினாண்ட் அவர்கள் மற்றும் அரசியார் எலேனார் அவர்கள் கையொப்பமிட்டு ஒரு ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த உடன்படிக்கைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, 1373 ஆண்டிலே உருவான ஒப்பந்தம் இது. இன்று வரை 2023 ஆண்டு வரை இன்னும் அந்த ஒப்பந்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்திலேயே இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற, இன்றும் நடைமுறையிலே இருக்கின்ற மிக பழமையான ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம். அது உடன்படிக்கையான தினம் இன்றைய தினம். அதே போல 1884 ஆண்டு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த பொருட்காட்சிகளுக்கு, விளையாட்டு பூங்காக்களுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய ராட்டினம் இருக்கும், அதில் அமர்ந்து கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து தாழ்ந்து சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு மகிழ்ச்சியான களிப்பு நிறைந்த ஒரு விளையாட்டு. அது ஒரே நேரத்திலே உற்சாகத்தையும் அச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே பலரும் மிக விரும்பி அதிலே பயணிப்பார்கள். நியூயார்க்ல இருக்கக்கூடிய கோனே ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல முதன் முதலாக இந்த ரோலர் கோஸ்டர் இயங்க துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1893 ஆண்டு கிராக்கர் ஜாக் அப்படிங்கிற ஒரு தின்பண்டம், சர்க்கரை அதிகமான உஷ்ணத்திற்கு உட்படுத்தப்படும் போது அது கேரமல் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையும். அதனை பாப்கார்ன் அப்படிங்கிற சோளப்பொரியோடும் வறுத்த வேர்க்கடலைகளோடும் ஒன்று கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தின்பண்டம், ஒரு புதுமையான தின்பண்டமாக இந்த உலகத்திற்கு அமைந்தது. ஜெர்மன் அமெரிக்கன் நிறுவனமாகிய FW ருக்கீம் அப்படிங்கிற நிறுவனம் இதை அறிமுகப்படுத்திய தினம் இன்றைய தினம். அதே போல 1903 ஆண்டு ஃபோர்ட் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 12 முதலீட்டாளர்களினுடைய கூட்டணியினாலே திரு ஃபோர்ட் அவர்களினுடைய தலைமையின் கீழ் உருவான தினம் இன்றைய தினம். அதுபோல நார்வேவை சேர்ந்த ரோவால்ட் அமுன்சன் அப்படிங்கிற ஒருத்தர் சாகசம் நிறைந்த பல பயணங்களை சாத்தியப்படுத்தி காட்டியவர். பூமியினுடைய தென்துருவத்தை முதன் முதலாக தன் பயணத்தாலே தொட்டவர் என்கின்ற பெருமை இவருக்கு உண்டு. நீர்பாதைகள்ல வடமேற்கு பெருவழி அப்படின்னு ஒன்று இருக்கு, நார்த் வெஸ்ட் பேசேஜ், அதாவது வட அமெரிக்காவினுடைய வட கடலோரமாக ஆர்டிக் பெருங்கடலின் ஊடாக செல்லக்கூடிய ஒரு கடல் பெருவழி. இது அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கக்கூடியதாக இந்த பெருவழி அமைந்திருக்கிறது. ரொம்ப சவாலான ஒரு நீர்ப்பாதை. அதை முதன் முதலாக கடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாகச முயற்சியை அமுன்சன் அவர்கள் 1903 ஆண்டு இதே தினத்திலே தான் நிகழ்த்த துவங்கினார். கடும் பிரயத்தனங்களுக்கு பிறகு அந்த சவாலான காரியத்தை சாதித்தும் காட்டினார். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் நிகழ்ந்த தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியே அமைந்து அற்புதமான ஆரம்பங்களை நமக்கு உருவாக்கி தரட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.
1: ஹலோ லைட்டர்ஸி, ஹலோ 1 2 3, ஹலோ.
2: யோ, என்னையா குறகுறன்னு கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில?
1: பிரிட்டிஷ்காரன் பார்ட்டி நடத்தும் அய்யூப் நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியார் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.

0: வந்து சிறப்பித்திருக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பாட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Oh my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion!

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. எத்தனை தோல்விகளை வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்தாலும் மனதளவிலே நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதவரை ஒப்புக்கொள்ளாதவரை எந்த தோல்வியாலும் உங்களை தோல்வியடைய செய்ய முடியாது என்கிறார் தத்துவஞானியான மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள். ஒரு குத்துச்சண்டை போட்டி நடக்கிறது. ஒரு வீரரை மற்றொரு வீரர் கடுமையாக தாக்குகிறார். தாக்கப்படுகின்ற வீரர் தடுமாறி கீழே விழுகிறார். அப்போது நடுவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? அப்படி கீழே விழுந்தவரிடத்திலே போய் நீங்கள் தொடர்ந்து சண்டையிட விரும்புகிறீர்களா என்று கேட்பார். எதிராளி நம்மை கடுமையாக தாக்கிவிட்டார். நாம் அவருடைய தாக்குதலை தடுக்க முடியாத அளவிற்கு பலவீனமாக இருந்துவிட்டோம். ஆகவே அவருடைய தாக்குதல் நம்மை நிலைகுலைய செய்து விட்டது. ஆகவே அவ்வளவுதான், நாம் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காமல், இல்லை நான் தொடர்ந்து சண்டையிட விரும்புகிறேன் என்று பெற்றுக்கொண்ட அடியையும் அது கொடுக்கின்ற வலியையும் தோல்வி என்று கருதாமல், அது நிரந்தரம் என்று நினைக்காமல், இந்த தாக்குதலிலே நாம் தடுமாறிவிட்டோம். ஆனால் நம்மால் தொடர்ந்து சண்டையிட்டு இன்னும் கடுமையாக போராடி அடுத்தடுத்த தாக்குதல்களிலே எதிரியை வீழ்த்த நம்மால் முடியும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலே இருக்கின்ற வீரர் என்ன செய்வார்? நான் தொடர்ந்து போரிடுகிறேன் என்று உற்சாகத்தோடு எழுந்து கொள்வார். அவ்வளவுதான், நம்முடைய கதை முடிந்து விட்டது என்று ஒரு வீரர் நினைத்து தோல்வியை ஒப்புக்கொள்ளுகின்றவரை, போராட்டத்தை கைவிடுகின்றவரை, அந்த போட்டி முடிவுக்கு வராது, அங்கே தோற்றவர் யார் என்கின்ற ஒரு நிலையையும் நம்மாலே உறுதி செய்ய முடியாது. ஆகவே சின்ன சின்ன தோல்விகள் தற்காலிகமாக வந்து போகலாம். அவற்றை எல்லாம் ஒட்டுமொத்த தோல்வியாக நம்முடைய மனம் ஒப்புக்கொள்ளாதவரை நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்போது வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்போது வரை தோல்வியால் முழுமையாக நம்மை நெருங்கவே முடியாது. ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே சில நேரங்களிலே வெற்றி வரலாம், சில நேரங்களிலே ஒரு பின்னடைவு வரலாம். அதை தோல்வி என்று கருதக்கூடாது. அந்த பின்னடைவை சரி செய்கின்ற வகையிலே உடல் அளவிலே மனதளவிலே நம்மை நாம் உற்சாகப்படுத்திக் கொண்டு ஆற்றலை அதிகப்படுத்திக் கொண்டு முன்பை காட்டிலும் கூடுதலான முனைப்போடு செயல்பாடுகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது இந்த முறை நாம் எடுக்கின்ற முயற்சியிலே நமக்கு வெற்றி வாய்க்கக்கூடும். அதை இன்னும் சிறப்பாக நாம் தொடரும் போது அடுத்தடுத்த முறைகளிலும் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடும். அப்படி தோல்வியை நாம் ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சித்து தோல்வியை விரட்டி அடித்து வெற்றியை எப்போதும் நம்முடைய வசமாக மாற்றிக்கொள்ள நம்மாலே முடியும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுகின்ற பின்னடைவுகளை நிரந்தரம் என்று கருதி மனம் தளர்ந்து விடக்கூடாது. எப்போது வரை நம்முடைய மனம் உற்சாகமாக இருக்கிறதோ அப்போது வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. இதை உறுதியாக மனதிலே பதிய வைத்துக் கொண்டு வெற்றியை நோக்கி தொடர்ந்து நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்கின்ற எந்த ஒரு நாளுமே மகத்தான நன்மைகள் வந்து நம்மை சேருவதற்கான வாய்ப்புள்ள நாளாகவே இருக்கின்றன. இந்த நாள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த தினமாக நம்முடைய வாழ்க்கையிலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆயிருக்கு. வெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தா சப்பாடி. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து மண்டே கிடையாது, அதை முதல்ல சொல்லிடுறேன். உங்களோட சேர்த்து எனக்கும் தான். ஏன்னா இப்படிதான் நடுவில் ஒரு நாள் நமக்கு லீவு கிடைச்சு ஆஃபீஸ் பக்கம் போகாம இருந்து அடுத்த நாள் நம்ம போனோம்னாலே ஒரு மண்டே மார்னிங்கான ஃபீல் வந்துடும். பட் ஆன் அனதர் நோட், இட்ஸ் டியூஸ்டே டுடே. எஸ், ஸோ வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, மூணு நாள் தான் இருக்கு இந்த வாரம் முடியறதுக்கு அப்படிங்கிறது நினைச்சுப்போம். ரொம்ப தான், இப்போ தான் மூணு நாள் முடிச்சுட்டு வந்து திருப்பி வீக்கெண்டை பற்றி யோசிக்கிறியா நீ அப்படின்ட்டு யாராவது சொன்னீங்கன்னா, நான் வீக்கெண்டுக்காகன்னு சொல்லவே இல்லையே, அவ்வளோதான். இன்னும் மூணு நாள் வந்து நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். வீக்கெண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் பரவாயில்ல, வீக்கெண்டுக்காகவே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்காக தான் வந்து நான் சொன்னேன், சரியா? அதர்வைஸ் எப்படி இருந்தது உங்களோட லாங் வீக்கெண்ட்? எனக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்ததோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பேசும்பொழுது, இப்போ அந்த ஈத் பிரேக் அப்புறமா அதே மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஆனால் இந்த மூணு நாள் வந்து நான் இப்போது ஃப்ரைடே ஈவினிங் பூட்டின கதவு தான், அதுக்கப்புறம் வந்து ஓப்பனே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வெளியில் எங்கேயுமே போகலை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்து பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பிடிச்ச சீரீஸ் எல்லாம் பார்த்து அப்படியே வந்து நான் ஜாலியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணீங்க? வாட் டிட் யூ டூ? ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் டைம். மூன்று நாட்களும் உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே, நோ ப்ராப்ளம், வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டியூஸ்டே, June 16th ஆல்ரெடி. சி, ஹாலிடேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதான் பேசிட்டு இருந்தோம். பாருங்க, ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அவ்வளோதான், ஜூன் மாதத்தில் பாதி ஓடி போச்சு. இன்ஃபேக்ட் 2026 வந்து பாதி ஓடி போச்சு. இனி மீதி இருக்கக்கூடிய பாதி என்னெல்லாம் தரப்போகுதோ நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முடிவு வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இரு நாடுகளும் வந்து போதும் சண்டை போட்டதெல்லாம் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம், சைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் எந்த ஒரு குளறுபடியும் நடக்காம பேசினபடி அவங்களுடைய டீல் எல்லாம் ஒத்து வந்து ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணி போர் நிறுத்தம் அப்படிங்கிறத வந்து ஒஃபிஷியலி அறிவிச்சிட்டாங்கனாலே போதும் நமக்கு, இல்லையா? என்னெல்லாம் பார்க்க கூடாதோ எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தானே, அப்படி எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டே இருப்போம். அண்ட் யூ ஹாவ் அன் அமேசிங் டே. ஓகே, அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறத எனக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆர்ஜே கீர்த்தனாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் அனுப்புவீங்களாம். KIRTHAN, இதுதான் வந்து என்னோட ஸ்பெல்லிங். இன்பாக்ஸ் பண்ணுங்க, என்ன பண்ணீங்க ஹாலிடேஸ்ல, வாட் இஸ் ஹேப்பனிங் ஊர்ல உலகத்துல அப்படிங்கறது எல்லாம் எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்கிறத முக்கியமா எனக்கு நீங்க சொல்லுவீங்களாம், சரியா? அண்ட் வழக்கம் போல் இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். நிறையா நிறையா பாட்டு, நிறையா நிறையா அப்டேட்ஸ்ன்னு இருக்க போகுது. அண்ட் ரைட் நவு டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் செக்கச்சு வந்த வானம் அண்ட் பாய்ஸ் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு கமிங் யோ வே. குட் மார்னிங். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
10: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஆல் ரைட், ஒரு பக்கம் நம்ம துபாய் ஏர்போர்ட் புது ஏர்போர்ட்னுடைய வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். அண்ட் பை 2032 இந்த நியூ ஏர்போர்ட் நம்ம எல்லாருக்குடைய பயணத்துக்கும் எல்லாரும் பயன்படுத்துறதுக்கும் வந்து தயாராக இருக்கும். அண்ட் அதை ஒட்டி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 billion dirhams worth contracts வந்து அவார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் தான் வந்து இதை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அட்வான்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு சஸ்டெயினபிளான ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் இந்த ஏர்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் 55 billion dirhams worth contract வந்து இப்போதைக்கு அவார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த ஃபேஸ்க்காக அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $3.5 billion worth which is 13 billion dirhams worth contracts வந்து it is still under execution at the Al Maktoum International Airport அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பை 2032 நமக்கு இந்த மிக பிரம்மாண்டமான ஏர்போர்ட் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்துடும். அண்ட் அதோடைய ஹைலைட்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் வி ஜஸ்ட் கேன் நாட் வெயிட் ஃபார் திஸ் நெக்ஸ்ட் ஃபேஸ்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC.

0: time I heard your good mornings. Now on the gym thirupiyo rejoin pannitan, so missing 89.4 Marisol morning and your vibrant voice. I missed my gym today so I could hear you. Oh my god, Archana, really? Achicho, so sweet of you. Thank you so much. ஜிம் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க சரியா, ஜாலியாக போயிட்டு வாங்க. கோயம்புத்தூரில் மழை அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். என்ஜாய் பண்ணுறீங்களா? அப்புறம் யாஷிக் நசீம், குட் மார்னிங். ஃபார்ச்சுனேட்லி ஐ வோக் அப் ஏர்லி அப்படின்றிருக்காரு, பரவாயில்லைங்க. குட். சங்கர் கலியபெருமாள், குட் மார்னிங் டு யூ டூ. ஹமீத், குட் மார்னிங். வேறு யார், நட்ராஜ், ஹாய் நட்ராஜ், குட் மார்னிங் டு யூ டூ. செல்வராஜ், ரவிக்குமார், குட் மார்னிங் டு யூ. கோவிந்தராஜ், குட் மார்னிங். வேறு யார், வேறு யார், அன்வர் ஒஃபிஷியல், குட் மார்னிங். கூட்டத்தில் ஒருத்தன் அன்வர் சாரதா, அடே பரவாயில்லையே. நீத்து ரவீந்திரன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, லிஸ்னிங் டு தி ஷோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் துபாய் ஃப்ரம் மை ஸ்கூல். ஐ எம் அ டீச்சர், ஐ கான்ட் பிலீவ் ஐ ஹவ் பின் ஹியர் ஃபார் 4 இயர்ஸ் அண்ட் ஓன்லி நவ் ஐ எம் டிஸ்கவரிங் இட் அப்படின்ட்டு. அச்சிச்சோ, அப்படியா நீத்து, உங்களுக்கு தெரியாதா? எனிவே, வி பின் ஹியர் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு. நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் இங்கே துவங்கி, அதனால கேளுங்க, இனிமே கேளுங்க, சரியா? ஓகே. அண்ட் தென் ரஸ்மியா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் குட் மார்னிங் அக்கா அப்படின்ட்டு. மாலு, குட் மார்னிங் டு யூ டூ. பெனிட்டா மேரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் கீர்த்தனா, ஐம் ஃப்ரம் பம்மல் சென்னை அப்படின்ட்டு. அடடே, பம்மல்ல இருந்து கேட்டுட்ருக்கீங்களா, ஸோ ஸ்வீட். ஜசோ தயானந்தன் வந்து ஹாய் ஃப்ரம் லண்டன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு, ஸோ நைஸ் டு சி யோர் மெசேஜஸ். கிருத்திகா ரமேஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா, இட்ஸ் ஆசம் டு பி ஹியரிங் யோர் வாய்ஸ் அகேன் இன் மை ஜிம் ரொட்டீன் அப்படின்னு. ஏ, தேங்க்யூ கிருத்திகா, தேங்க்யூ. இனி வந்து உங்களோட மார்னிங் ஜிம் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, நைஸ். சிவா மணியன், குட் மார்னிங். அதுக்கப்புறம் தனவேல் முருகேசன், குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஹாவ் அன் அமேசிங் டே. வேறு யாரும் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, சரி வீக்கெண்ட் என்ன பண்ணீங்க யாராவது சொல்லுங்கள். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன பண்ணீங்க வீக்கெண்ட் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு. எனிவே, அப் நெக்ஸ்ட் 96லேருந்து காதலே காதலே, டியூட்லேருந்து குளிச்சா குத்தாலும், அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல பலிலக்கா, மூணு பாட்டும் கேட்க போகிறோம் ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: cool.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
2: We'll be back after a short commercial break.
3: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ZOHO அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: கிச்சன்ல யாரு?
6: மா ரிலாக்ஸ், நான் தான்.
5: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
6: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டி கிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
5: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
6: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
5: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
6: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
7: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டி கிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், only real ingredients.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: Traffic update.
1: Brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
3: என்னதான் இன்னைக்கு வந்து மண்டே மார்னிங் இல்லை இல்லை அப்படின்னு நினைவுபடுத்தினாலும் டிராஃபிக் வந்து இட் இஸ் டெல்லிங் அதர்வைஸ். ஏன்னா யூஸ்வலி மண்டே மார்னிங் என்ன மாதிரியான ஒரு மேட்னஸ் இருக்குமோ ரோடில் அதே மேட்னஸ் தான் இருக்கு. டமஸ்கஸ் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, அல்கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு எனக்கு இங்கே காட்டுது. சரியா? ஸோ உங்கள் டமஸ்கஸ் ஸ்ட்ரீட்ல வந்து நீங்கள் கொஞ்சம் டிராஃபிக்ல ஸ்டக்காக இருக்கீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் அங்கே வந்து ஒரு கிராஷ் ஆயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குன்ட்டு. சரியா? அது ஒன்று. அண்ட் தென் 311 வழக்கம் போல டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. இது இங்கே நம்ம ஷார்ஜா ரிங் ரோடு, யா ஷார்ஜா ரிங் ரோட்லையும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 ஷார்ஜா அப்படின்னு எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. வேற எங்கே யா இந்த மாதிரி முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. E11 வந்து ஒரு கிராஷ் இருக்குது, பட் இட்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட், அன்சார் மாலுக்கு ஜஸ்ட் வெளியில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, அதனால பெரிய பாதிப்பு இல்லை. பட் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் பயங்கர டிராஃபிக் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ட் D89 ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. எஸ், D89 நம்ம ஏர்போர்ட் ரோடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, அதனால அந்த சைட் போயிட்டுருக்கீங்கனாலும் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஐ திங்க் 611 கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, பட் தேங்க்ஃபுல்லி கிராஷ் இல்லைன்னு சொல்லலாம் நினச்சேன், ஆனால் இல்லை, 611 வந்து ஆக்சுவலி ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. அதனால எல்லா ரோட்ஸுமே பிஸியாக தான் இருக்குது, ஒன்னும் பண்ண முடியாது, பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
2: டிராஃபிக் அப்டேட்
1: வாஸ் பிராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 7:50 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னோட வீக்கெண்ட் எப்பவும் போலதான் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அருண் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கிருத்திகா மெசேஜ் அனுப்பியிருக்கிறது, இப்பெல்லாம் வந்து பயங்கர வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங்ஸ்ல வந்து நான் ஜிம்முக்கு போறேன். அண்ட் ஐ எம் சூப்பர் ஹாப்பி ஃபார் த பிளேலிஸ்ட் ஐ கெட் வித் யோர் வாய்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு இன்னும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் கிருத்திகா. அப்புறம் வேற யாரு, சிந்து என்ன சொல்லியிருக்காங்க, லீவ் நல்லா போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்க. இந்த சம்மர்ல எங்க வெளியில போகிறதுனே தெரியல, அதையும் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சம்மர்ல எங்க வெளியில போகிறது, நிறைய ஆக்சுவலி அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இன்டோர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ பார்த்துட்டு சொல்றேன் ஒன்னுன்னா உங்களுக்கும் சரி. ஆனா நான் பர்சனலி வந்து இந்த இன்டோர்க்குள்ள வந்து போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு பர்சன் நான் கிடையாது. வெளியில் சுற்றணும் அப்படிங்கிறதான் எனக்கு தோணும். லைக் வெளினா வெட்ட வெளி, லைக் கேம்பிங்கோ இல்லை வந்து அங்கே எங்கே போகிறது அந்த மாதிரியெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து இஃப் ஐ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா. அண்ட் தென் நீத்து வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஒப்சேஷன் படம் பார்த்தோம் வீக்கெண்டில் அப்படின்ட்டு. ஒப்சேஷன் படம் ஆக்சுவலி நானும் பார்க்கணும்னு நினச்சேன், தியேட்டர்லேருந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பயங்கரமாக ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் பண்ணுற அந்த கும்பலோட சேர்த்து, இன்னொரு பக்கம் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து தியேட்டர்லாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டிலே பார்த்தா கூட போதும் தான், அவ்வளோ ஹைப் அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நான் தியேட்டரில் பார்க்கல. லெட் சி, ஏதாவது ஓடிடியில் வந்திருக்கா தெரியல, நானும் செக் பண்ணி பார்க்குறேன். எனிவே யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசை தொட்ட மெட்டில், 800-8940 இப்போவே கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக கேளுங்க, உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். ஹலோ,
1: ஹலோ,
0: ஹாய், குட் மார்னிங், யார் பேசுகிறீங்க?
1: குட் மார்னிங்,
0: சேஃப். ஹாய் சேஃப், எங்கேருந்து?
1: என்ன
0: ரோட்ல போயிட்டு இருக்கீங்க? அப்படிங்களா, அச்சச்சோ, சோ சாரிங்க, இதுக்கு மேல நான் ஒன்றும் கேட்கல. சரி, என்ன பாட்டு வேணும்? பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ. சரி, நான் கண்டிப்பா ப்ளே பண்றேன் சரியா.
1: ஹலோ,
0: ஹலோ, எஸ் சேஃப் சொல்லுங்க. பெண்ணல்ல பெண்ணல்ல பாட்டு தானே கேட்டீங்க? ப்ளே பண்றேன். ம்,
1: டெடிகேட் பண்ணுங்க.
0: எஸ் ஷூர். யாருக்கு?
1: எக்ஸ் லவர்.
0: உங்க எக்ஸ் லவர்க்கா? ஓ, கேட்டிட்டு இருப்பாங்களா அவங்க?
1: இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு எதிர்த்து அவங்க போட்டோ ஒரு வீடியோ பார்த்தேன்.
0: ஓகே, அவங்க ஞாபகம் வந்துருச்சு. ம், சரி, ஓகே, இந்தாங்க ப்ளே பண்றேன் கேளுங்க சரியா. தேங்க் யூ சேஃப், பாய் பாய் பாய். அச்சச்சோ, இட்ஸ் ஓகே. சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படி கட்டி வச்சிருக்க கூடாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து இப்போ நம்ம சேஃப்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, அவருக்கு கேட்ட பாட்டு யாருக்காக கேட்டாரோ அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிட்டு நம்மளும் கேட்கலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அதர்வைஸ் நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து கொஞ்சி கொஞ்சி பாடியிருப்பாரு. ஆஹா, கேட்கலாமா?
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மெட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் சமீபத்திய பிராந்திய பதற்றங்களில் இருந்து வலுவாக, அதிக உறுதியாக மற்றும் அதிக நம்பிக்கையுடன் மீண்டு வந்துள்ளதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் கூறினார். மோதலை தவிர்க்க ராஜதந்திர ரீதியாக தனது இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை அமீரகம் உறுதியாக பாதுகாத்து வருகின்றது என்று அவர் தெரிவித்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட கர்காஷ், இது பிராந்திய சவால்களை எதிர்கொள்வதில் உரையாடல், ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டத்தை கடைபிடிப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம் உடனடி மற்றும் முழுமையான போர் நிறுத்தம், அரசின் இறையாண்மை மற்றும் நல்லுறவு கொள்கைகளை மதித்தல், அத்துடன் கடல் வழி பாதைகளை பாதுகாத்தல் மற்றும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்து உட்பட சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரம் ஆகியவற்றை தொடர்ந்தும் ஆதரித்து வருவதாகவும் கர்காஷ் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் வெளியிடலாம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் தலைவர்களால் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்ட இந்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமையன்று நேரில் கையொப்பமிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அணுசக்தி ஆய்வாளர்கள் ஈரானுக்கு திரும்ப நிச்சயமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். சர்வதேச அணுசக்தி முகமையும் அமெரிக்காவும் அதிக செறிவூட்டப்பட்ட அணு ஆயுத குவியலை அழிக்க ஈரானுக்கு உதவப் போகின்றன என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று என்றார். இது அமெரிக்காவும் ஈரானும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று வான்ஸ் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி இன்று தொடங்குகிறது. இந்த பயிற்சியை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் தவிக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. 50%க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் புதுமுகங்கள் என்பதால் சட்டசபை நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நாளை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பேரவை நடவடிக்கைகள் செயற்பாடுகள் தொடர்பான பயிலரங்கை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே முக்கிய துறைகளில் ஒப்பந்தம் கைச்சாத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி 1 வார கால ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். நேற்று அவர் ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரிஸ்டிலாவா நகரை சென்றடைந்தார். ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமர் ராபர்ட் பீகோவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவை விரிவான கூட்டாண்மை என்ற அந்தஸ்துக்கு தரம் உயர்த்த இருவரும் ஒப்புக்கொண்டனர். இருதரப்பு பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் அமலுக்கு கொண்டுவர இருநாட்டு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினமும் குற்றப்புலனாய்வு தடைக்கள அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் என ஆணைக்குழுவின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சாலி பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக அவருடைய உறவினர்களால் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் அண்மையில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் குறித்து விசேட பரிசோதனை ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாதாரண சிறைக்கூடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த சிறைக்கூடத்திற்குள் முறையான காற்றோட்டம் இல்லாதது உள்ளிட்ட பல பொதுவான அடிப்படை குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடக்க ஆட்டத்தில் ஈரான் அணி இருமுறை பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு வந்து நியூசிலாந்துடன் 2-2 என்ற கோல் கணக்கில் போட்டியை சமநிலையில் முடித்தது. உலகக்கோப்பை தொடரில் பெல்ஜியம் மற்றும் எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. இதேவேளை சவுதி அரேபியா மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. இதேவேளை ஈரான் மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான போட்டி 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பிரான்ஸ் மற்றும் செனகல் அணிகள் மோதுகின்றன. ஈராக் நோர்வேயுடன் பல பரீட்சை நடத்த உள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $80.66 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $82.94 உள்ளது. ஹோர்மோஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவதை சந்தைகள் சாதகமான செய்தியாக கருதுவதால் எண்ணெய் விலைகள் நேற்று முதல் சரிந்தன. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்தது. ஈரான் அமெரிக்காவிடையிலான மோதல் வலுப்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் உலக சந்தையில் எண்ணெய் விலை $100 அதிகமாக உயர்ந்தது.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: 2026
4: Weather Update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அவ்வப்போது புழுதி காணப்படலாம். வெப்பநிலையில் லேசான சரிவும் ஏற்படும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும். வடக்கு பகுதிகளில் தாழ்வான மேகமூட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதே நேரத்தில் லேசானது முதல் மிதமான தென்மேற்கு மற்றும் வடமேற்கு திசை காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதியை கிளப்பலாம். அரேபிய வளைகுடாவின் மேற்கு பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக மாறும். அதேவேளை ஓமான் கடலில் அலைகள் லேசானது முதல் மிதமானது வரை காணப்படும். கரையோர பகுதிகளில் இன்று 39-44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 42-47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 32-37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
5: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
6: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். June 16, 2026 அண்ட் இட்ஸ் அ பிரைட் டியூஸ்டே டுடே. வீக்கெண்ட்ல என்னதான் நிறைய பேர் வெளியில எல்லாம் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் டயர்டாயும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. என்ன பண்றது? இப்ப கூட இங்க நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட நான் கேட்டேன், என்ன பண்ணீங்க அப்படின்னதுக்கு, காலங்கத்தால 4:30 வந்து இந்த அல்சுஹூ பிரஸ்ட் ஏரியாக்கெல்லாம் நாங்க போனோம், ஆனா முடியல. ஐயோ, செம்ம வெயிலா இருந்தது. 5:30 வேற சன்ரைஸ் ஆயிடுதா, அதுக்கப்புறமா நிக்க கூட முடியல நம்மளால, அவ்வளவு சூடா இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் நமக்கு ப்ராப்ளம். அதாவது சுள்ளன் வெயில் அடிக்கிறதோட சேர்த்து இங்க நமக்கு இந்த ஹியூமிடிட்டி தாங்க இன்னும் ஒரு எக்ஸாஷனை வந்து கிரியேட் பண்ணுது. கரெக்டா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா வெயில் அடிக்கும், மண்ட மேல அடிக்கும், தலையே வந்து வெட்டிக்கிற மாதிரி. ஆனால் அந்த ஹியூமிடிட்டி இருக்காது, அதோட சேர்த்து காத்து வீசுறதுனால கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பட் இங்க வெயிலும் அடிக்கும், ஹியூமிடிட்டியும் இருக்குங்கிறதுனால இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட் டு மேனேஜ். பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்துருவோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஏசி எல்லாம் இருக்கு. அதை தவிர்த்து நம்மளும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா சம்மர் வந்து அப்படியே ஒரு பிரீஸ் மாதிரி கடந்து போயிடும். சரியா? எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ரஜினி முருகன் என்னை நோக்கி பாயும் தோட்டா படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ வெதரை பத்தி பேசிட்டு இருந்ததுனால இல்லை, இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல மழையெல்லாம் பெஞ்சிச்சு பாத்தீங்களா? இங்க இருக்கிற அந்த வெதர் என்தூசியாஸ்ட் எல்லாம் வந்து போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கோடை மழை பெஞ்சிருக்கு. இங்க கோர்ஃபகானுடைய ஒரு சில இடங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் சம்மர் ரெயின் பெஞ்சதன் காரணமாக கொஞ்சம் வெதர் வந்து ஓகேவா இருக்கு. அந்த காற்றினுடைய அந்த மாய்ஸ்ட் ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சுத்தி இந்த பக்கம் எல்லாம் வந்ததுனால டெம்பரேச்சரும் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எல் நீனோ, எஸ் எல் நீனோவின் காரணமாக இங்க வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகும். அதுக்கு தான் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷத்து சம்மர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மழையும் வரலாம் இங்கேங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கோம். எனிவே, ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், ஷார்ஜா வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு எமிரேட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன தெரியுமா, இப்போது ஷார்ஜாலையும் ரெண்டல் மார்க்கெட் பார்த்தோம்னா நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தா ஸ்ட்ராங்கஸ்ட் க்ரோத் ஃபேஸையும் வந்து விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஷார்ஜானுடைய ரெண்டல் மார்க்கெட் அப்படின்னு இருக்காங்க. காரணம், ரைசிங் பாப்புலேஷன் அண்ட் துபாயிலிருந்து நிறைய பேர் அஃபோர்டபுளான கொஞ்சம் ஹவுசிங் வேணும்னு சொல்லிட்டு ஷார்ஜாவை நோக்கி போகிற அந்த காரணத்தினால. அண்ட் ஷார்ஜாலையும் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட ஒரு போர்ஷன் ஆஃப் இந்த ஷார்ஜானுடைய முக்கியமான ஒரு சில ரவுண்ட் அபவுட்ஸ் அண்ட் டனல்ஸ் எல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால ஒரு ரீஷேப்பிங் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஷார்ஜாக்கு நடந்துட்டு இருக்கிறதன் காரணத்தினால நிறைய பேர் வந்து ஷார்ஜாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேவண்டிஷ் மேக்ஸ்வெல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டின் படி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட 290,000 ரெசிடென்ஷியல் ரெண்டல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒன்லி இன் 2025. இது வந்து 2024 காட்டிலும் நல்ல ஒரு க்ரோத் ஆக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ஜால க்ரோத்தும் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு, டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஹவுசிங் தேடி வரக்கூடிய மக்களுடைய அந்த வருத்தம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிற அந்த காரணத்தினால ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஷார்ஜா வந்து அகேன் லாங் டேர்ம் ஃபேமிலி லிவிங்க்கு ஏற்ற ஒரு ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் ஆகவும் இங்கே UAE-ல இருக்கக்கூடிய மக்களால பார்க்கப்படுது அப்படிங்கிற அப்டேட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர், நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: 4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கேட்டிங்களா பிக் நியூஸ் from the UAE lottery, அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தாயப் from நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply. இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா இப்படி

0: ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. This hour of Mersal Morning is brought to you by Evoraka. Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை. என்ன தெரியுமா?
1: விஜய் அண்டனி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
2: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்ங்க.
1: என்ன
3: வாழ்க்கை இருக்கு?
1: எலக்ட்ரிக்கல் ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
4: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 058-681-5179.
5: திங்கள்
6: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
7: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.
8: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
9: Golden Song of the Hour.
7: Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
1: மலையாளம், தெலுங்கு, ஒரே இடத்துல இன்னைக்கே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஒரு முக்கியமான டிராஃபிக் அப்டேட் ஒரு டிராஃபிக் அலர்ட் ஒன்று வந்திருக்கு. நம்ம துபாய் போலீஸ் சொல்லியிருக்காங்க, ஷேக் ஜாயத் ரோடு இருக்கு இல்லையா, டைரக்ஷன் ஆஃப் அபுதாபியில் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகியிருக்கு. அதன் காரணமாக வந்து கொஞ்சம் அங்கே கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது, அதனால் ஆல்டர்னேட் ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா காஷியஸாக ட்ரைவ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. டுவர்ட்ஸ் அபுதாபி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா நல்லாவே கன்ஜெஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த அஃபெக்ட் ஆன இடத்துல வந்து நிற்காம கொஞ்சம் நீங்கள் பாட்டுக்கு அடுத்தடுத்த லேன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் ஃபர்தர் கன்ஜெஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும், ஸ்பீடையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போங்க, சேஃப் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் அத்தாரிட்டிஸ் ஆன் கிரவுண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட் ரூட்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது, ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா லுக்ஸ் லைக் இட் சம்திங் குவாய்ட் சீரியஸ். ஸோ அந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக டிரைவ் பண்ணுங்க, ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்பொழுது எதனால இன்னும் நமக்கு லேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு கும்பல். ஸோ அப்படி ஸ்லோ டவுன்லாம் பண்ணாமல் ஒடவர் இட் இஸ் அங்கே என்னமோ ஆயிடுச்சு, அத்தாரிட்டிஸ் பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டோட நம்ம முன்னோக்கி போயிட்டு இருந்தோம்னா இன்னும் ஃபர்தர் கன்ஜெஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்திடலாம். அதனால டிரைவ் பண்ணும்பொழுது கொஞ்சம் காஷியஸாக டிரைவ் பண்ணுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் G27 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். அவர் June 15-17 வரை எவியான் லீ பெயின்ஸ் நகரில் 52வது G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கின்றார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் அமீரக ஜனாதிபதி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விடுக்கப்பட்ட அழைப்பானது அந்நாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ள உலகளாவிய அங்கீகாரத்தையும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதிலும் அதன் பங்கையும் பிரதிபலிப்பதாக அமீரக அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க விமானப்படையின் B-52 குண்டுவீச்சு விமானம் விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர். தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட உடனேயே குறித்த குண்டுவீச்சு விமானம் விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் போயிங் நிறுவனத்தின் 2 ஊழியர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 2 நாட்களுக்கு இந்த பயிற்சி இடம்பெறுகின்றது. பேரவை நடவடிக்கை செயற்பாடுகள் மற்றும் அவை மரபுகள் தொடர்பில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் தேர்வு மோசடிகள் குறித்து புகார் அளிக்க புதிய இணையதளம் அறிமுகப்படுத்தப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு தொடர்பாக பரவி வரும் தவறான தகவல்கள், வினாத்தாள் கசிவு குறித்த போலீஸ் செய்திகள் பற்றி புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. June 21 நடைபெறவுள்ள நீட் UG 2026 தேர்வை முன்னிட்டு புதிய இணையதளத்தை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு இடம்பெறுவதற்கு முன்பாக எந்த நபருக்கும் அல்லது நிறுவனத்துக்கும் வினாத்தாளை அணுகும் வாய்ப்பு இல்லை என்று NTA தெரிவித்துள்ளது. innovateindia.mygov.in/NEET UG 2026 இணையதளத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீட் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற்று தருவதாக கோரி போலி வாக்குறுதி அளித்த பீகாரில் மோசடியில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தானில் நீட் மறுதேர்வு வினாத்தாள் கிடைக்கும் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மோசடி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை அகமதாபாத் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 பேரையும் பீகாரைச் சேர்ந்த 1 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் ஆசனப்பட்டி சட்டம் அமல்படுத்தப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என அதன் தலைவர் மஞ்சுல குலரத்ன தெரிவித்தார். வாகனங்களின் முன்பக்கத்தில் மாத்திரமின்றி பின்பக்க ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சலுகை காலம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அச்சலுகை காலம் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நியூசிலாந்து மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி அமீரக நேரப்படி இன்று மாலை 5:30 ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து மகளிர் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கோல்ட் ரேட் பாத்தீங்களா? கோல்ட் ரேட் வந்து ரொம்ப கீழே போயிருந்தது போன வாரம் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஐ திங்க் இட் வென்ட் டவுன் அப் டு 22 கேரட் கோல்ட். நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 456 வாஸ் த லோவஸ்ட் நினைக்கிறேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. சோ 456 இருந்து இப்ப லேசா படிப்படியா ஏறி 482.25 முன்னாடி வாங்கிக்கிறது வாங்க முடிஞ்சதுன்னா நல்லது. சாமியிலிருந்தும் சிலம்பாட்டம்ல இருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இப்போதான் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே முடிச்சிட்டு வந்திருக்கோம் நம்ம. இனி அடுத்த பப்ளிக் ஹாலிடே வந்து எப்ப இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் இங்க திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் எஸ்பெஷலி வந்து இருக்கக்கூடிய இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தா, ப்ராஃபிட் முகமது பர்த்டே. ஸோ இது வந்து August 25 வரலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ ஆன் August 25, அதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஒரு டியூஸ்டே இல்லையா? ஸோ டியூஸ்டே அப்படிங்கிறதுனால வாரத்தினுடைய நடுவில் இருக்கிற ஒரு நாளா இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு இப்போ எப்படி இந்த இஸ்லாமிக் நியூ இயருக்கான லீவை வந்து இன்னைக்கு இருக்க வேண்டியதை வந்து ஷிஃப்ட் பண்ணி நேற்றுக்கு வச்சாங்களோ அதே மாதிரி மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணி வைக்கலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அடுத்த பிக் ஹாலிடே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம UAE நேஷனல் டே ஒட்டி வரப்போகுது. வென்ஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வரப்போகுது. ஸோ December 2nd and 3rd. அண்ட் அகேன் அங்கேயும் வந்து ஒரு பாசிபிள் லாங் வீக்கெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு. வென்ஸ்டே தேர்ஸ்டே அண்ட் தென் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம். இல்லை அது ஜஸ்ட் இப்படி ஒரு நாள் இப்படி தள்ளி வச்சு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அடுத்து இருக்கக்கூடிய பெரிய ஹாலிடேஸ் இங்கே நம்ம UAE-ல.
1: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: Brought to you by Ain Gold Wallet appல வெறும் 1 திரகம் முதல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
1: 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 520 திரும்ஸ், 75 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 482 திரும்ஸ், 25 ஃபில்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை
0: கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet appல வெறும் 1 திரகம் முதல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கிச்சன்ல யாரு?
4: மா ரிலாக்ஸ், நான் தான்.
3: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
4: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டி கிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
3: ரொம்ப அடல்ட்டிங்கா இருக்கே.
4: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
3: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
4: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
2: ஐடி பேட்டர், புரோட்டீன் ராகி மல்டி கிரெயின், நோ

0: அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 9:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்க ஃப்ராட் பண்றது என்னன்னு பார்த்தா, முன்ன ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் பண்ணிட்டு உங்க சிம் கார்டோட இந்த ஃபியூ நம்பர்ஸ் சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இது சொல்லுங்கன்ட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நாளுக்கு நாள் ஸ்மார்ட் போன் யூசேஜ் நம்மளும் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்ப பாரு நம்ம வந்து வி ஆர் லைக் டோட்டலி ஹுக்ட் ஆன் டு அவர் ஃபோன்ஸ் இல்ல, அப்படி கேட்ஜெட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கவனம் அங்கதான் முழுக்க முழுக்க இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு இந்த சைபர் கிரிமினல்ஸ் எல்லாம் வித விதமான அட்டாக்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய லிங்க்ஸ் கிளிக் பண்ண வைக்கிறதாகட்டும், யூனோ நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய முறைகள்ல நமக்கு வந்து டேஞ்சர்ஸ் விதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா கிரெடென்ஷியல் ஃபிஷிங் அப்படிங்கிற இந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி தான் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்றதுலேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட் டு ரேன்சம் வேர் டு கார்பரேட், நம்மளுடைய கார்பரேட் சீக்ரெட்ஸை வந்து லீக் அவுட் பண்றதுலேருந்து எல்லாமே வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிரைம் வந்து கடந்த ஆண்டு பார்த்தோம்னா சிக்னிஃபிகண்டா ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யூஏ சைபர் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, 75% ஆஃப் சைபர் பிரீச்சஸ் இங்கே நம்ம கண்ட்ரியில் நடக்கிறது நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபிஷிங் இமெயில்ஸ் வழியாகவோ இல்லை ஃப்ராட்லண்ட் மெசேஜஸ் வழியாகவோ தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இதனால வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த கிரெடென்ஷியல் தெஃப்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தெஃப்டாக இங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்துதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, இந்த கிரெடென்ஷியல்ஸ் திருடுறவங்களுடைய அந்த மெத்தட்ஸ் வந்து நாளுக்கு நாள் இவால்வ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கிரெடென்ஷியல் அட்டாக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்பிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் டோக்கன்ஸ், இந்த செஷன் கீஸ், இது எல்லாத்தையும் தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்களாமா. லெஜிட்டமேட்டான யூசர் மாதிரி நமக்கு வந்து யூனோ கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் வந்து அவங்க திருடிடுவாங்க. அண்ட் இங்கே நம்ம யூஏல வந்து பார்த்தோம்னா ரொம்ப காமனா வந்து இது நடந்துட்டு இருக்கு குளோபலி. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம யூஏ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. முக்கியமா வந்து இது வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் பெரிய கம்பெனிஸ் அண்ட் இஃப் யூ ஆர் டீலிங் வித் a lot of people's data and everything, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அப்டேட்டா இருக்கா என்ன ஏதுங்கறத பாத்துக்கிட்டு அது எப்படி இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், ஸ்ட்ராங் ஆக்கலாம்ங்கறதையும் வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ யுஏ ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஹையர் பிரீச் ரேட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படிங்கறதையும் வச்சிருக்காங்க. சோ 92% ஆஃப் யுஏ ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 3 சக்சஸ்ஃபுல் ஐடென்டிட்டி ரிலேட்டட் பிரீச்சஸ் ஆகுது கடந்த 12 மாதங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா ரீஜனை வச்சு பார்க்கும்பொழுது இங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து 80% இருக்கிறது, இங்க 92% ஆக இருக்கு. சோ எப்படி நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, யூனிக்கான பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து அக்ராஸ் டிஃபரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க. இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லக்கூடிய இந்த MFA வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பி ஹைலி சஸ்பிஷியஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் இமெயில்ஸ் ஆர் கால்ஸ். உங்களை இம்மீடியட்டா வந்து ஆக்ட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய இமெயில்ஸ் ஆர் கால்ஸ் வரும்பொழுது ப்ளீஸ் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஆக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த ஏர்ஜென்சி தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. ஸோ அவசரமாக வந்து நீங்கள் இதை பண்ணணும், அதை பண்ணணும், லிங்கை கிளிக் பண்ணணும், இந்த நம்பர் சொல்லணும்லாம் சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி சுதாரிச்சுட்டு யூனோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ப்ரீத் அண்ட் என்ன நடக்குதுங்கிறத ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயன்படுத்தி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Big ticket oda adiradi aattam aarambichachu.
2: 25 billion dirhams nichaya parisu.
1: 5 vetriyalargalukku thala 1 million dirhams.
2: Koodave weekly draw.
1: Udane bigticket.ae la unga tickets vaangunga.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
6: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-ல buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
1: What is this? Multiple crashes on 311. Yes, right before National Paints and National Paint தாண்டி அதுக்கப்புறமாவும் towards Dubai வரக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தா ஓரிரு கிராஷ்களின் காரணமாக நல்ல கன்ஜெஷன் தெரியுது. அண்ட் S119, E11 எல்லா ரோட்ஸும் பிஸியா இருக்கு போங்க. ஆமா, 611 வந்து பிஸியா இருக்கு, பட் தேங்க்ஃபுல்லி 611 வந்து கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை. ராசல்கூர் ரோடு, அதுக்கப்புறம் அல்கேலின் நிலைமை எப்படி இருக்கிறது? அல்கேல வந்து இந்த JVC சைட்ல மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வழக்கம் போல் இருக்கக்கூடிய டிராபிக் தான், அன்யூஷுவலா எதுவும் இல்லை.
2: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ.
1: பண்ணுங்க. கிச்சன்ல யாரு?
6: மா, ரிலாக்ஸ், நான் தான்.
1: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
6: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டி கிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
1: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
6: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
1: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
6: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
7: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டி கிரெயின், நோ சோடா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ஸ்.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: நான் எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
13: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. Mercel Morning, brought to you by A.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் மின்தடை அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கோடைக்காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் ஆலோசனை நடத்தி வருகின்றார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைக்கு முதலமைச்சர் எப்போது கால் ஷீட் தருவார் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வலுவான அதிகாரிகளை நியமித்துவிட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்துவிட்டேன் என்று சீறிய முதலமைச்சரின் காதுகளுக்கு இந்த செய்திகளை பார்த்த பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோரின் அழுகுரல் கேட்கவில்லையா என்று முன்னாள் முதல்வர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ற சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார் என்று அவர் கேட்டுள்ளார். மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலும் நான் 6 மாதம் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டீசல் மீதான ஏற்றுமதி வரியை லிட்டருக்கு 14 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரியை லிட்டருக்கு 12.50 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி மாற்றமின்றி லிட்டர் 1.50 ரூபாயாக தொடர்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை கடுநாயக்க விமான நிலைய கட்டமைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பில் துறைசார் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளித்து பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் முன்மொழியப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுரக் கருணா திலக்கு ஆய்வு செய்தார். விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் நிர்வாகத்துடனான கலந்துரையாடல்களின் போது நெரிசலை குறைக்கவும் சேவை தரத்தை உயர்த்தவும் வடிவமைக்கப்பட்ட உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. விரிவாக்க திட்டத்தின் பின்னர் ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் கூடுதல் பயணிகளுக்கான திறன் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் இன்று காலை 6.7 மேக்னிடியூடில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் மையப்புள்ளி பாலி நகருக்கு தென்கிழக்கே சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது. இந்நிலநடுக்கத்தினால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என இந்தோனேஷியாவின் புவி இயற்பியல் நிறுவனம் அறிவித்துள்ளது. உடனடியாக உயிர் சேதம் அல்லது பெரிய அளவிலான பொருட்சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: உலகக்கோப்பை முழுவதிலும் மிகவும் ஒடுக்கப்பட்ட அணி ஈரான் என்று அணியின் பயிற்சியாளர் அமீர் காலினோய் தெரிவித்துள்ளார். லாஸ் ஏஞ்சலீஸில் தங்களது தொடக்க ஆட்டம் முடிந்த உடனேயே மெக்சிகோவுக்கு திரும்ப வேண்டும் என்று தனது வீரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர் இதனை கூறியுள்ளார். எங்கள் வருகையை அவர்கள் தாமதப்படுத்தினர். ஓய்வெடுக்கக்கூட அவகாசம் கொடுக்காமல் எங்களை முன்கூட்டியே திரும்பும்படி கட்டாயப்படுத்துகின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். விசா சிக்கல்கள் மற்றும் பயிற்சி முகாம் இடமாற்றம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட தனது அணி நியூசிலாந்துடனான ஆட்டத்தை 2-2 என்ற கோல் கணக்கில் சமன் செய்த பின்னர் பயிற்சியாளர் இதனை செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார்.
3: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
4: brought to you by zoho.com. zoho recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. call 800 zoho or visit zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 12.95 டாலர் சரிந்து 4,316.93 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 1.08% சரிந்து 69.38 டாலராக உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 520.75 திரம்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 482 திரம்ஸ் 25 திரம்ஸாகவும் உள்ளது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். லேசானது முதல் மிதமான தென்மேற்கு மற்றும் வடமேற்கு திசை காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதியை கிளப்பலாம். கரையோர பகுதிகளில் இன்று 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியிலும் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் புஜைரா மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
6: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
7: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் எஸ்பிபி.

0: கோல்ட் ரேட்
1: இன்று
2: தங்கத்தின் விலை
3: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
1: Good morning and welcome back. 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்துல வந்து அவரை என்னையும் சேர்த்து நீங்க கேட்கவே முடியாது. ஒன்னு நான் இருந்தா அவர் இருக்க மாட்டாரு, அவர் இருந்தா நான் இருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் இல்லாத நேரத்துலதான் அவர் வருவாரு. அந்த அவர் எவர்? ஹாய் பிரேவ்.
4: வணக்கம்.
1: வணக்கம். எந்த மைக்குனே தெரியல, எடுத்து வச்சாச்சு அந்த மைக். அதுக்குள்ள
4: ஒரு மைக்கு. யூசுவலா நான் ஹாய் சொல்லுவேன், நீங்க பாய் சொல்லிட்டு கிளம்புவீங்க. சரி, ஐ ரியலி மிஸ் டூயிங் திஸ் ஷோ. Yeah, why don't you go in the evening?
1: தர முடியாது. வேண்டாம், எனக்கு வந்து கரக் பிடிக்காது. ஐ டோன்ட் ட்ரிங்க் கரக், ஐ ஒன்லி லைக் மார்னிங் காஃபி. அதனால
4: ஈவினிங் எஸ்பிரசோன்னு வச்சுக்கலாம்.
1: வேண்டாம்,
4: நல்லா இருக்குல்ல ஈவினிங் எஸ்பிரசோ.
1: ஈவினிங் எஸ்பிரசோ நீ அடுத்து வந்து ஷோ கதை புது.
4: நான் இதுக்கு மேல ஈவினிங் பாருங்க. ஐ லவ் சன்செட்ஸ். ஓகே, எனக்கு எப்பெல்லாம் அந்த ஷோ நான் வந்து ஈவினிங் கரக் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ, அட் த சேம் டைம் சாட்டர்டே சண்டே சாயங்காலம் 5 மணினா வீடெல்லாம் வெளிச்சமா இருக்கு. அப்படி அப்படியே சன்செட் ஆகிறது கண்ணால பாக்க முடியுது. எனக்கு இது ஏன் எனக்கு இது அதிசயமா இருக்குன்னு பார்த்தா, வாரம் 5 நாள் நான் உள்ள கிடக்குறேன் ஸ்டுடியோக்குள்ள, எல்லாத்தையும் வந்து இந்த ஜெயில் கைதி மாதிரி 4 செவத்துக்குள்ள இருந்தே பாக்குறதுனால நீங்க வந்து நம்ம சரி அது இன்னொரு நாள் நம்ம பிளான் பண்ணுவோம்.
1: அப்புறம் என்ன விஷயம் இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கேன்னா, எந்த ஒரு காரணம் இல்லாம எல்லாம் நீ வர மாட்டியே.
4: நானு யூஸ்வலா வந்து என்ன என்ன பத்தி இப்படி கேட்டீங்கன்னா, ஐ கம் ஆன் டைம், ஐ கோ ஆன் டைம்.
1: ஓகே, இங்க அதை பதிவு பண்ணியே ஆகணும் இல்லையா?
4: நம்ம சில நேரம் கார்ல போறப்போ வெளியில சூடா இருக்கிறப்போ நடந்து போறவங்களை பாப்போம். நீங்க வந்து தரையில புல் தரையில உட்காந்து இருப்பாங்க, உங்களுக்கு அவங்கள பார்த்தா என்ன தோணுச்சா, எப்படி இந்த சூட்ல உட்காந்து இருக்காங்க தோணுல. உண்மையா என்ன சொல்லிட்டேன் தெரியும், இன்னைக்கு காலையில ஒரு 5-5.5 மணிக்கு நான் கார் எடுக்கிறேன், வெளில வந்து பாக்குறேன் அவ்வளவு சூடு இல்ல, ஆனா வெளிச்சம் வந்துருச்சு. பட் நான் ஒரு 6-6:30 இருந்து வெளியிலதான் இருக்கேன். 9:30 வரைக்கும் சம்திங், 9:30-9:30 வரைக்கும் சூடு இருந்தது. ஆனா ஓரளவுக்கு தான் சூடு ஃபீல் ஆச்சு. சோ ப்ராபபிலி நீங்க காலையில இருந்தே இருந்துட்டா பிரச்சனை இல்லன்னு
1: நினைக்கிறேன். இப்போ இன்னும் நமக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டா சம்மர் ஸ்டார்ட் ஆகல பிரே, அதனாலதான் வந்து நீ அவ்வளவு ஜாலியா ஃபீல் பண்ணிருக்க. இதே நீ வந்து யூ வில் நாட் சே தி சேம் திங் அடுத்த மாசம் இந்த நேரத்துக்கு, ஏன்னா இப்ப இன்னும் ஹியூமிடி ஜாஸ்தி ஆகல. கரெக்டா?
4: ஆமா ஆமா,
1: அதனாலதான்.
4: சரி, என்ன படம் அதான் பாத்தீங்களா?
1: படம் இல்லை, நான் வந்து படம் பார்க்கல. பட் ஐ வாண்டட் டு டாக் அபௌட் திஸ் இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சீரிஸ் இந்த
4: எக்ஸாமா?
1: இல்ல இல்ல இல்ல, நம்ம அந்த டைட்டன் ஸ்டோரி. தயாரிக்கப்பட்டு உலக அளவில் ஃபேமஸ் ஆன ஒரு பிராண்ட், அண்ட் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி குட் ஸ்டடி. யூனோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கோம், அண்ட் தென் ஒரு புதுசாக ஒரு பிராண்டை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டடியாக இருக்கும் அது. யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ்.
4: கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு போன வருஷம் டிசம்பர் மாசம் பிகினிங்ல இங்க வாட்ச் வீக் நடந்தது. தனுஷ் வந்து கெஸ்டா வந்திருந்தாரு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் வாட்ச் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. நான் வந்து வாட்ச் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட ஒரு 13 வாட்ச் இருக்கு. இப்போ எல்லாமே வந்து ஒரு என்ட்ரி லெவல் வாட்ச் தான் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் ஒரு வாட்சோட ஹையஸ்ட் பிரைஸ் என்கிட்ட இருக்கிறது வந்து 900 திரம்ஸ். நான் இந்த சீகோ டிசார்ட்கெல்லாம் இனி போல. சோ இப்போ நான் வந்து இப்போ இந்தியன் வாட்ச் பத்தி படிக்க ஆரம்பிச்சா, டைட்டன் சொன்ன மாதிரி, HMT, அப்புறம் இப்போ 2-3 ஹோம் பிராண்ட்ஸ் சொல்லி சில பேர் இருக்காங்க. வி ஹாவ் சம்திங் கால்டு கலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச், அதுக்கப்புறம் பெங்களூர் வாட்ச் கம்பெனி. நான் வந்து யாராவது வாட்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, இந்த டெல்லி வாட்ச் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவங்க கிட்ட டிடபிள்யூசி டெரான்னு ஒரு வாட்சும் டிடபிள்யூசி தித்தின்னு ஒரு வாட்ச் இருக்கு. அந்த தித்திக்குள்ள மூணு வெரைட்டி இருக்கு, மலையாளம் தெலுங்கு தமிழ் வார்த்தைகள் வந்து நம்பர்ஸ்க்கு பதிலாக அது போட்டிருப்பாங்க, அதான் தித்தி. அமேசிங், பியூட்டிஃபுல்.
1: உங்ககிட்ட வாட்ச் இருக்கா?
4: இல்ல, நானும் வாங்கல. அது வந்து எவ்வளவு தெரியுமா ரேட்டு? 7000 ரூபா. துபாய்க்கு ஷிஃப்ட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 2000 ரூபா கொடுத்தா போதும். ஆனா டிமாண்ட்னா அவ்வளவு டிமாண்ட். நான் வந்து 9 மாசம் வெயிட் லிஸ்ட்ல, 9 மாசம் நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன்.
1: இன்ட்ரெஸ்டிங்.
4: இப்ப 9 மாசம் இல்ல, டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சா இப்ப எவ்வளவு ஆகுது? இப்ப வரைக்கும் நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், இப்ப வரைக்கும் அது அவைலபிள் கிடையாது. இவ்வளவுக்கும் 5000 ரூபா டெரா வந்து 5000 ரூபா. சோ அந்த சில பேர் எப்படின்னா, என்னங்க 1 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் அதே டைம் தான், 500 ரூபாய்க்கு வாங்கினா கரெக்ட் தான். ஆனா தேர் இஸ் சம்திங் அபவுட் வாட்சஸ். சோ ஐ திங்க் இப்ப நான் இது மும்பை ஏர்போர்ட்ல வாங்கினேன். இது வந்து செகண்டா நான் சும்மா கூகுள் பண்ணி பாக்குறப்போ, இந்த கம்பெனி வந்து 1966ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா, யூகே பேஸ்ட் கம்பெனி. இது 2400 ரூபா.
1: ஓகே.
4: ஆனா
1: It looks so good, illa?
4: Yeah, it's not about the price. நான் என்ன யோசிச்சேன்னா, it's not about the price, it's the class. And இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன், அவர் ரீசெண்டாக ரோலக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தார். அந்த ரோலக்ஸோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 41,000 நினைக்கிறேன், 50,000 திரம்ஸ்குள்ள.
1: ஓகே.
4: அப்போ அவர் சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது ரோலக்ஸ். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லும்போது, அவர் வந்து டூடோர்னு ஒரு பிராண்டை சொன்னார். ஸோ டூடோர் மேக்ஸ் மல்டிபிள் வாட்சஸ், அதில் ஒன்று தான் ரோலக்ஸ். ஸோ ரோலக்ஸ் இந்த பர்டிகுலர் அது அந்த மாடலும், டூடோரில் அவர் சொன்ன அந்த இன்னொரு மாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த டூடோரோட ப்ரைஸ் வந்து 14,000 திரம்ஸ், இது ரோலக்ஸ் வந்து 50,000 திரம்ஸ். சூப்பர்ல.
1: எக்ஸாக்ட்லி, அதுதான் அதுதான். ஸோ ஒரு பேரண்ட் கம்பெனி ஒண்ணு, ஆனா அவங்களுடைய பிராண்ட்ஸ்னு பாக்கும்போது வெவ்வேறையா இருக்கு இல்லையா? இட்ஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய லெசன் ஆக்சுவலி. நான் போய் பார்க்கறேன்,
4: போய் பார்க்கறேன்.
1: ஆமா, ப்ளீஸ் டு வாட்ச் இட். ஏனா இப்பெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு சாதாரண ஆயிடுச்சுனா, கல்யாணத்துல யாராவது வாட்ச் எல்லாம் gift பண்றாங்கனா என்னது இது அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு போரிங்கான ஒரு விஷயமா பாக்குறோம் நம்ம. ஆனா முதல்ல வந்து வாட்சை வந்து ஒரு gift-ஆ கொடுக்கலாம், அது ஒரு இமோஷனா மாத்தலாம் அப்படிங்கறதே வந்து கொண்டு வந்தது டைட்டன் தான்.
4: எக்ஸாக்ட்லி டைட்டன். நான் சத்தியமா வந்து, ஓகே, நான் வந்து யாருக்காவது பர்த்டே வந்ததுன்னா ப்ராப்ளி அவங்க கிஃப்ட் திஸ் HMT கோஹினூர் பிங்க் சம்திங், ஏதோ பிங்க்னு வரும், பிங்க் பெரியா, பிங்க் பெரியன்னு நினைக்கிறேன். நீங்க ஆனா இப்போ யாராவது கேட்குறீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்க. அந்த வாட்ச் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்ச் ஐ எவர் சீன்.
1: ஓகே.
4: ஸோ இப்போ இந்த வாட்ச் கலெக்ட் பண்ணும்போது இந்தியன் பிராண்ட்ல இருந்தே, ஆர் அட்லீஸ்ட் நமக்கு ரொம்ப பரிச்சயமான பிராண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ யா, எனிவேஸ்
1: அமேசிங், சூப்பர். ஸோ அதுதான் நான் பார்த்தேன். நீ வந்து ஒப்செஷன் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன, ஒப்செஷன் வந்து ஓவர் ரேட்டடா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னதுனால தியேட்டர்ல பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் ஐம் கோன் வாட்ச்
4: இன்னைக்கு. பாருங்க,
1: இன்னைக்கே பாக்குறேன்.
4: ஓகே, படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 27 இயர் ஓல்டு ஒரு யூடியூபர் தான் எடுத்தாரு. ஸோ சைமல்டேனியஸ்லி தேர் இஸ் அதர் மூவி கால் பேக் ரூம்ஸ். பேக் ரூம்ஸ் பத்தி இந்த படம் கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். பேக் ரூம்ஸுமே வந்து $10 மில்லியன் எடுத்து 200 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ அப்சஷன் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பேக் ரூம்ஸுமே போய் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். இது எப்படின்னா, ஜென்ரலா நீங்க ஒரு நைட் படம் முடிச்சுட்டு வண்டி எடுக்க மால் பார்க்கிங்க்கு வரீங்க.
1: ஐயோ,
4: இப்போ வண்டியை காணோம், பார்க்கிங் எங்க சுத்தினாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்க்கு மேல வந்து ரொம்ப அன்செட்டிலிங்கா ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி பேக் ரூம்ஸ், அதான் அதான் பேக் ரூம்ஸ். யூ கெட் காட் இன் ஒரு எண்ட்லெஸ் ரூம்,
1: ஒரு மேஸ் மாதிரி,
4: ஒரு மேஸ் மாதிரி,
1: தேர்
4: இஸ் நோ எக்ஸிட். சோ லைட்டிங்கும் வந்து வெறும் ஒரு எல்லோ லைட்டு, கம்ப்ளீட் சைலன்ஸ். நான் ஒரு தடவை ஜிம்முக்கு கீழே நான் ஒரு வழி மாறி போய் அப்படி மாட்டியிருக்கேன். ரொம்ப ஈரியா, கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும். அதுதான் பய, அதான் படமே. ப்ளீஸ் கோ வாட்ச் பேக் ரூம்ஸ். அண்ட் இது ஏன்னா வந்து இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் படம் இப்போ நீங்க இப்போ கருப்பு தான் வந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ணியிருக்கு தமிழ் படத்தோட மார்க்கெட்டை. அட் த சேம் டைம் இப்போ ஹாலிவுட்லுமே இப்போ வந்து $750,000 எடுத்த படம் இப்போ $200 மில்லியன் தாண்டி போகுதுன்னா, இது வந்து இட்ஸ் லைக் ஒன் டைம் ஒண்டர். இதுக்கு முன்னாடி 1982 ஐ திங்க் ஸ்பீல்பர்க்குக்கா யாருக்கோ தான் நடந்திருக்கு போல, ஈடிக்கு தான் வந்து இப்படி நடந்திருக்கு. ஈடிக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மறுபடியும், இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுல, மோர் தென் 40 இயர்ஸா. ஸோ எவ்ரிபடி ஷுட் வாட்ச் அப்சஷன். சில பேர் வந்து வந்து ஓவர் ஹைப்டா சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய பேர் இப்போ அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுனால ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து. பட் எவ்ரிபடி ஷுட் வாட்ச் இட். அண்ட் அந்த பொண்ணு வந்து அல்டிமேட்டா
1: நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அந்த ஸ்டோரி லைன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கா இருக்கு. அவங்க சொல்ற ஹைப்புக்கு வந்து இட் இஸ் நாட் வர்த் இட்னாலும், அதுல நடிச்சவங்க எல்லாம் தே ஹவ் பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல் அண்ட் தி மேக்கிங் இஸ் அமேசிங். அதுக்காகவே வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
4: 3-4 ஸ்பைன் சில்லிங்கான சீன்ஸ் இருக்கு,
1: ஜம்ப் ஸ்கேர்ஸ்.
4: ஜம்ப் ஸ்கேர் இருக்கு. ஆனா நான் வந்து இப்ப ரெகுலரா ஹாரர் படத்துல ஜம்ப் ஸ்கேர் எப்படி இருக்குமோ அது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். நம்ம காஞ்சரிங்ல இருந்து பார்த்து பழகிட்டோம். இந்த படத்துல வந்து இட் இஸ் மோர் லைக் யூ நாட் எக்ஸ்பெக்ட் தோஸ் மொமெண்ட்ஸ். நீங்க நார்மலா இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்க ஒரு மேட்டர் நடக்கும். சோ அதனால ப்ளீஸ் கோ வாட்ச் இட். ஐ திங்க் இட் took a lot of times.
1: ஆமா சரி, எனிவே தேங்க்ஸ். ஆமா
4: இல்லன்னு சொல்லி வழி அனுப்புவாரு.
1: அதுல அதுல வந்து என்ன ரெண்டு மூணு நல்ல விஷயம் நீ சொன்னதுனால அந்த வாட்சும் இந்த ஒப்செஷனும் வந்து நான் நிச்சயமா போய் பார்க்க போறேன். இது
4: டைட்டன் ஸ்டோரி பேர் என்ன?
1: Made in India.
4: Made in India.
1: A Titan story. Prime yes. Lirga. Please do go and watch.
4: Hey, also Netflix la unda 29 vandirukku. Ratna irukala. Na romba lunch. Adhiyum ipo or kavitha ma irukku indha padam.
1: Okay done. Nandri. Thanks for that cameo, Brave. Anyway, Mangatha padathil irundhum Aranmanai 2 padathil irundhum ungalkaga paattu na apply panna poren. And don't forget innikku vandha last voucher. Joyal kaas kudukra indha 500 dirhams worth voucher vandhu en kaiyila irukku. Adhu ungalku venum appdina aasa pattinga na oru kutti challenge dhaan. Oru வாரத்துக்கு மேல நம்ம அதை தான் விளையாடிட்டு இருக்கோம். இட்ஸ் such a சிம்பிள் சேலஞ்ச். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. ஜாய் அலகா ஸ்பேஸ் யோர் நேம் அண்ட் எமிரேட்டை டைப் பண்ணி 0502528940 அனுப்பி வைங்க. உங்களிலிருந்து ஒருத்தருக்கு நான் கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத கால்ல நான் சொல்லுவேன். நாம் சரியா? ஸோ மறக்காம உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.
0: Back to back.

0: ஏன்னா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ஜா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
8: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 6:41 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். June 16 ஆச்சு, வருஷம் ஆரம்பிச்சு பாதி வருஷமும் ஓடி போச்சு இல்லையா. இன்னும் எதுவுமே வாழ்க்கையில மாறவே இல்லையப்பா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இனி அட்லீஸ்ட் அடுத்த வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு நல்ல பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆகிற மாதிரி ஒரு செம்ம சான்ஸ் உனக்கு காத்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு நாங்க டெய்லி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்னா நாளைக்கு புதன்கிழமை. அப்கோர்ஸ் உங்களுடைய கேலண்டர்ல நீங்க எந்த நாளை மறந்தீங்கனாலும் பரவாயில்ல, வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் நீங்க மறக்கவே கூடாது. பிகாஸ் இந்த ரெண்டு நாட்கள்ல தான் முக்கியமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். The UAE Lottery.ae அவங்களுடைய டிரா நடக்கும். சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம், இந்த தயப் ஃப்ரம் நேபாள் அவர் வந்து அவாய்டே பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு இடங்கள்ல வந்து அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பரிசை பத்தி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்ட் 30 மில்லியன் திரம்ஸ் வெற்றியாளர் அவரு தான். சோ அவரை மாதிரியே நம்மளும் வந்து வெற்றியாளர் ஆகி நம்ம வாழ்க்கையை மாத்த வேண்டாமா? சோ அடுத்த வெற்றியாளரா நம்ம ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? The UAE Lottery.ae வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட டிக்கெட்டை வாங்கணும். டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய லக்கி டிராவை மறக்காம பாருங்க. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரியா? சோ உடனடியாக உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. அண்ட் திஸ் இஸ் பிராட் யூ பை தி கேம் எல்எல்சி லைசன்ஸ்ட் பை GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஓன்லி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை. என்ன தெரியுமா?
2: விஜயரஜினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள் ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Farslip, energized by 89.4 Tamil FM.
4: இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

0: புஹாரி ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரன்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரன்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்ப யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரன்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
3: ஹெசா ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. இது வந்து நம்ம பர்ஷா ஹைட்ஸ். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இந்த ரைஸ் டவர் தான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இருக்குது. இந்த பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கனால அந்த ஹோல் ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதை தவிர்த்து 311, 611 அங்கே எல்லா ரோட்ஸ்லையும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குமோ அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் யுஏஇ, எ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour. Brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 10:51 ஆகுது. நான் தான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன். மெரிசல் மார்னிங்ல நம்ம ஜாய் லுகாஸ் வழங்குற 500 dirhams worth வவுச்சர் இல்லையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு ஓரிரு வாரங்களா கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வவுச்சர் எனக்கு என் கையில இருக்கு, அதை நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ விளையாடுறதுக்காக சுகன்யா லைன்ல இருக்காங்க. ஹாய் சுகன்யா.
1: ஹலோ ஹலோ கீர்த்தனா,
0: எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க? லவ்லி லவ்லி. எப்படி நீங்க ரேடியோ கேட்டுட்டே ஒர்க் பண்ணுவீங்களா வீட்டுல?
1: போயிருக்கீங்களா
0: நீங்க? போனது இல்ல. சோ திஸ் இஸ் யுவர் சான்ஸ். வவுச்சர் வின் பண்ணீங்கன்னா எடுத்துட்டு நேரா போங்க. அண்ட் ஜாய் லுகாஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். அண்ட் ஒரு ஒரு கலெக்ஷனுக்கும் வந்து அழகான பேர்லாம் வேற அவங்க கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ அதுல இருந்து ஒரு மூணு கலெக்ஷனோட பேரு பிளஸ் ஒரு டைப் ஆஃப் நகை வந்து நான் சொல்லுவேன், நீங்க அதை அப்படியே எனக்கு ரிப்பீட் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதாங்க அந்த சேலஞ்ச். ரெடியா?
1: ஓகே.
0: ரெடியா? சோ நல்ல கவனமா நீங்க கேட்கணும். ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், கரெக்டா நீங்க சொல்லணும். ஓகே. Are you ready?
1: Yeah, ready.
2: Golden Challenge with Joy Alukas.
0: Yes, Golden Challenge with Joy Alukas. Sukanya, இப்ப உங்களுக்கு நான் கொடுக்கற செட் ஆஃப் நகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, Pride collection ல இருந்து ஒரு டைமண்ட் சோக்கர், அப்புறம் Blossom collection ல இருந்து ஒரு ஜெம் ஸ்டோன் ரிங், வேதா டெம்பிள் ஜுவல்லரி collection ல இருந்து ஒரு ஹாரம். சொல்லுங்க.
1: Okay.
0: ரிபீட் பண்ணுங்க.
1: பிரைட் ஜுவல்லரியில இருந்து ஒரு டைமண்ட் சோக்கர்,
0: ஓகே,
1: ப்ளாசம் ஜெம்ஸ்டோன் கலெக்ஷன்ல இருந்து ஒரு ரிங்,
0: ஓகே,
1: வேதா டெம்பிள் ஜுவல்லரியில இருந்து ஒரு கோல்ட் ஹாரம்.
0: வாவ், கங்க்ராச்சுலேஷன்.
1: என்ன
0: பிடிக்கும்? ஜெனரலான அட்டிகை மாதிரி பிடிக்குமா, சோக்கர் பிடிக்குமா, ஹாரம் பிடிக்குமா, என்ன பிடிக்கும்? என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் மனசு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நானும் கிளம்பிடுறேன். ஏதாவது நல்ல பாட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? I'll play it for you.
1: பாட்டு சொல்லணுமா?
0: என்ன பாட்டு வேணும்? ஏதாவது மைண்ட்ல ஓடுதா இந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு? இல்லையா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நல்ல ஒரு பாட்டு தான் ஆக்சுவலி வருது, அடுத்ததாவே அதே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரைட்,
1: தேங்க்
0: யூ சுகன்யா, பாய். யா, வவுச்சர் வின் பண்ண சந்தோஷத்துல சுகன்யாக்கு என்ன பாட்டு கேட்கறதே தெரியல, பட் இட்ஸ் ஓகே. நல்ல நல்ல பாட்டு தான் வந்து நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. அதுல வந்து தடம்ல இருந்து இணைய பாட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த பாட்டு வந்து இட் வாஸ் சச் அ ரேஜ். நான் ஊர்லயும் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து இந்த பாட்டு தான் நிறைய ப்ளே பண்ணது கேட்டேன். இங்கேயும் நம்ம நிறைய ப்ளே பண்ணோம். சச் அ பியூட்டிஃபுல் சாங். ஸ்ரீராம் வந்து பாடியிருப்பாரு, அதனால அந்த பாட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு குட்டி பாட்டு கூட கேட்டுட்டு அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா? நான் என்ன பண்ணுவேன், நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பி மெரிசல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து பேசுவேன். மது ரெடியா இருக்காரு அடுத்ததான் மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் இருந்தது நான் பாருங்க சுகன்யா மாதிரி நீங்களும் வந்து எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து நம்ம ரேடியோ கேட்கலாம். அண்ட் யூஏ குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி வண்டர்ஃபுல்லான கான்டெஸ்ட்ல எல்லாம் கலந்துகிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க ஜெயிக்கலாம். இல்ல உலகத்தினுடைய எந்த பகுதியில இருந்தாலும் நல்ல நல்ல பாட்டு நாங்க பேசுறது இதெல்லாம் கேட்டு எங்களோட கனெக்டடா இருக்கலாம், சரியா? தட்ஸ் ஆல்ங்க. நானும் அப்படியே கிளம்புறேன். டே கேர், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: சிறு குறு மற்றும் இதர விவசாயிகள் 75,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தாவிகா அரசு அறிவித்திருந்தது. முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். 75,000 ரூபாய்க்கு மேல் பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார். 6,22,000 விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடியால் 14,43,504 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நாடு முழுவதும் டெலிகிராம் பயன்பாட்டுக்கு தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜூன் 22 வரை டெலிகிராம் பயன்படுத்த தடை விதித்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மே மாதம் நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் டெலிகிராம் மூலமே அனுப்பப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் டெலிகிராம் மூலம் வினாத்தாள் கசிவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தகவல்களை அழிக்கும் வசதியை நிறுத்தவும் டெலிகிராம் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
1: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்தது. சில வங்கிகளில் டாலரின் விற்பனை விலை 338 ரூபாயாக உயர்ந்தது. டாலரின் கொள்வனவு விலை 329 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலைகளில் ஏற்பட்ட திடீர் உயர்வை தொடர்ந்து ஜப்பானின் மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 31 ஆண்டுகளில் இல்லாத புதிய உச்சத்திற்கு உயர்த்தியுள்ளது. ஜப்பான் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி விகிதத்தை 0.75% இருந்து 1% உயர்த்தியது. இது 1995 பிறகு காணப்படாத ஒரு நிலையாகும். ஈரான் போரினால் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதால் இந்த ஆண்டு வேறு சில மத்திய வங்கிகளும் வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவி வருகிறது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். இதனால் லேசானது முதல் மிதமான தென்மேற்கு மற்றும் வடமேற்கு திசை காற்று வீசும் நிலையில் அது வலுப்பெற்ற புழுதியை கிளப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஃபுஜைரா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமா மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: சி தல வாழ்க, தளபதி வாழ்க, நீங்க இப்ப வாழ போறீங்க அப்படின்னு ஏகே கேட்டார். அவர் அதை கேட்டு ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். அதை அவர் கேட்டாலும் கேட்டாரு, எனக்கு எப்பெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ள முழுகி வேலையை செய்யாமல் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம், அப்போல்லாம் அதெல்லாம் தோணும், ஆட்டோமேட்டிக்காக தோணும்ல. வேர்ல்டு கப் பார்க்குறோம், ஃபீஃபா பார்க்குறோம், விமென்ஸ் வேர்ல்டு கப் போகிற நடக்குது, எப்படிரா எப்படிரா உனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு ஒரு மீம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அதை அமைச்சு கலாச்சிட்டு இருக்கிறான், எப்படிரா எல்லாத்தையும் எப்படா பார்க்க முடியுது நம்மளால், நம்ம வந்து கிரிக்கெட் பார்க்குறோம், ஃபுட்பால் பார்க்குறோம், பிக் பாஸ் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், எதை பற்றி வேணாலும் பேசுகிறோம், பாலிடிக்ஸ் சீசன் நடுவில் வந்துச்சு ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றுத்தையும் விடுறது கிடையாது, ஏன்னா வேலையை தவிர எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி பேசுவோம், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுவோம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: சரி ஓகே, ஒரு சில இடங்களில் மழை நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து எங்கே போகலாம், ஃபர்ஸ்ட் சம்மர் ரெயின் கோர்ஃபகானில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில ஷவர்ஸ் இன்னுமே யூஏயில் இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெயின், எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து மழை வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் துபாயில் அல்குத்ரா பக்கம்லாம் வந்து லைட்டாக மழை வந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மழை வந்துச்சாச்சு என்ன, யூஸ்வலாக வரக்கூடிய ஒரு மழை எதிர்பார்க்கப்படுது அங்கெல்லாமும். சரியா, இந்த எல்நினியோ வேறு வந்திருக்கு, இந்த எல்நினியோ வந்ததால் இது இம்பேக்ட் ஆகுமா, ரெயின்ஃபால் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் பண்ணும். பட் இருந்தாலும் எல்நினியோ எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும் நமக்கு தெரில, ஏன்னா இது வந்து சூப்பர் எல்நினியோ அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம், எல்நினியோனா ஸ்பானிஷில் இதை பையன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்நினியோ வந்துருச்சு அவ்வளோதான், ஐயோ ஐயோ அவரா அவர் ரொம்ப பயங்கரமானவராச்சா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை டு ஆகஸ்ட், மிட் ஜூலை டு ஆகஸ்ட் வந்து யூஏயில் இந்த வெதர் பேட்டர்ன்ஸை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எங்கேருந்தெல்லாம் ட்ராவல் ஆகி வருது, இந்த மான்சூன் இந்த ரெயின்ஃபால் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து போக போக உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணுறேன் ஒன்று
1: தெரியும். UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே ராஃபல் ட்ராலாக இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக தான் நடத்துவாங்க. ஏன் கடைசியாக நடத்துவாங்கன்னா அப்போ தான் கூட்டெல்லாம் கலைஞ்சு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி வரைக்கும் எல்லாம் இருக்கணும்ட்டு, அது மாதிரி மற்ற மேட்ச்சில் ஆடி முடிச்சிருவோம், கடைசியாக அந்த போர்ச்சுகல் அர்ஜென்டினா மேட்ச்சில் வைப்போம், அப்போ தான் ஃபேன்ஸில் வெயிட் பண்ணுவாங்க. முதல் நாளே போர்ச்சுகல் அர்ஜென்டினா மேட்ச் வச்சுட்டா அந்த மேட்சை பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு ஃபுட்பாலே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இன்னமும் போர்ச்சுகல் மேட்ச் நடக்கல, அர்ஜென்டினா மேட்ச் நடக்கல. ஃபார் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ ஃபேன்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஃபீஃபா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல் அண்ட் அர்ஜென்டினா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதலை அப்படின்னாலும் மோதுறாங்க, அல்ஜீரியாவை மோதுறாங்க, காங்கோவை மோதுறாங்க. நாளை காலையிலையும் நாளைக்கு நைட்டும் அர்ஜென்டினா மேட்சும் போர்ச்சுகல் மேட்சும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரான்ஸ் மேட்சுமே இன்னும் நடக்கல, விச் இஸ் இன்னைக்கு நைட்டு நடக்குது இருக்கு. வெல்கம் டு தி ஷோ, இது மசாலா கஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேச, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Back to back.
2: I'm going to start the ring to part. Ring to part.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
2: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பது மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Masala Cafe brought to you by Bima Jewelers Oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

ஓகே, கிரிக்கெட் வேர்ல்டு கப்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காயில் வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு ஸ்ரீலங்கா பிளேயருக்கு சண்டையாகி போச்சு. இந்த வீக்கெண்டில் ஒரு மசாலாவில் ரெண்டு மசாலாவில் வீக்கெண்டே மசாலாவாக தான் போச்சு. நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன், ஜூன் ஜூலைலாம் வந்தால் போர் அடிக்குமே. ஜூன் ஜூலைலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் ஓடி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. சரி, அதுக்கெல்லாம் வருவோம். வேர்ல்டு கப்பில் இந்தியன் விமன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மற்றும் ஒரு மாதிரி பாகிஸ்தான் விமனை தோக்கடிச்சிட்டாங்க. 170 ரன் அடித்து அவங்கள வெறும் 106 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் பங்களாதேஷ் நல்லா போச்சு, அதில் பங்களாதேஷ் பெண்கள் வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாண்டில் வெஸ்ட் இண்டீஸ் விமன் வின் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆஸ்திரேலியா உமன் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்காட்லாண்ட் அயர்லாண்டில் அஃப்கோர்ஸ் ஸ்காட்லாண்ட் விமன் அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கே தெரியும், அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். இங்கிலாண்டு ஸ்ரீலங்காவில் இங்கிலாண்ட் விமன் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் வேர்ல்டு கப்பில் இருக்கு.

நியூசிலாந்து 2-2 ட்ரா, அந்த மேட்ச் நான் பார்க்கல. சவுதி யுருக்வே 1-1 ட்ரா, அதையும் நான் பார்க்கல. இதெல்லாம் சரியாக இருந்திருக்கும் அந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. பட் ஹைலைட்ஸ் பார்த்தேன் நான், நல்ல ஒரு மாதிரி சூப்பராக தான் போச்சு. 80th மினிட்ல யுருக்வே கோல் அடித்து வின் பண்ணிட்டாங்க, மீன் ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நேற்று நான் பார்த்த மேட்சஸ் அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்டு நடந்த பெல்ஜியம் வர்சஸ் ஈஜிப்ட் மேட்ச் சரியான மேட்ச், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஈஜிப்ட் பிளேட் சோவெல், ரொம்ப லுக்காக்கு ஸ்டப்பாக உள்ளே வந்து டக்குன்னு ஒரு கோல் அடிக்கலை அப்படின்னா 1-0 ஈஜிப்ட் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 1-1 ட்ரா. அண்ட் ஸ்பெயின் கேபவர்டே, இதை பற்றி பேசி ஆகணும், இதை பற்றி தனியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசணும்னு எடுத்து வச்சிருக்கேன் நான். அந்த கேபவர்டேவோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மொத்தமாகவே எவ்வளோ ஏறி இருக்குது, அந்த கோல் கீப்பருக்கு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, உலகமே இந்த நாட்டை பற்றி பேசுது, இந்த நாடு எவ்வளோ பெருசு, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசுவோம் அதை பற்றி மட்டும். சரியா, ஆர்ஜி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்டிங். 91 போடு. 90 இஸ் நாட்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie on a Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: This hour of Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges, and diamond jewelry la 1899 dirhams

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
3: ப்ரோ எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
8: This hour of Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.

0: அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன நகர்வு ஏற்பட்டா கூட அது இன்ஸ்டன்ட்டா இம்பாக்ட் ஆகுறது கோல்டு பிரைஸ்ல தான். 800-8940 கால் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, அந்த பாட்டு நான் பிளே பண்றதுக்கு முன்னாடி.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: ஓகே, இன்னைக்கான கோல்டு ரேட் 24 கேரட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 520.75 திரஹம்ஸ் அண்ட் 24 கேரட் இது. 22 கேரட் வந்து 482.25 திரஹம்ஸ், 21 கேரட் வந்து 462.50, 18 கேரட் வந்து 396.25 திரஹம்ஸ். ஸோ 24 கேரட் தங்கம் இருக்குல்ல, இது லாஸ்ட் வீக் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகும்போது லிட்ரலி 483-484 வரைக்கும் போச்சு, இப்போ 520 வந்து நின்றுச்சு. 22 கேரட் 500 போர்த்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு உங்கள் பர்ச்சேசஸில் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் குறைஞ்சாலும் ஓரளவுக்கு தான் குறையும், அந்த பேண்டுக்கு போயிட்டு அது திரும்பி பவுன்ஸ் பேக் ஆயிரும். அதனால் அதுதான் எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ தங்கம் வாங்குறதுக்கு இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் டைம், ஏன்னா அந்த ரேட்டை தாண்டி மேலே தான் போகுதுன்னு
1: வச்சிங்களேன். இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: குமார்.
0: ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: ரூவேஸ்ல
0: இருந்து. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு
2: வேணும்? இல்லி படத்துல இருந்து சாலாலாம்.
0: ஓகே, எல்லாரும் இல்லி படத்துல இருந்து மத்த பாட்டலாம் கேட்பாங்க, இந்த பாட்டு நீங்க கேக்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
1: மனசு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியாகின்றது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுதினம் தொடங்க உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கையை இன்று மாலை 5:30 அளவில் வெளியிட உள்ளார். மாநிலத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சராக பதவியேற்ற போதே விஜய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியாகின்றது. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. குதிரை பேரம் நடந்துள்ளதற்கான ஆதாரம் உள்ளதா என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. ஆதாரம் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தனி மனிதனாக ஆதாரங்கள் சேகரிக்க முடியாது என்பதால் சிபிஐ விசாரணை கோருவதாக மனுதாரர் விளக்கம் அளித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: உலகெங்கிலும் கடுமையான பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தி பல நாடுகளில் உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்த மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த புரிந்துணர்வை செயற்படுத்துவது பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுக்கவும், கப்பல் மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை உறுதி செய்யவும் உதவும் என்று இந்தியா நம்புவதாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மீதமுள்ள பிரச்சினைகள் குறித்து கலந்து ஆலோசித்து ஒரு நீடித்த இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சரத் விஜய் வர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவுடனான இறுதி ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் வெளியிடலாம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இறுதிக்கட்ட ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை தொடங்கலாம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் தலைவர்களால் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை நேரில் கையொப்பமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருநாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அணுசக்தி ஆய்வாளர்கள் ஈரானுக்கு திரும்ப நிச்சயமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜே டி வான்ஸ் தெரிவித்திருந்தார். ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சவுதி அரேபியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பராக்கா அணு ஆற்றல் நிலையம் அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளன. 2026 மே 17 அன்று நடைபெற்ற இந்த தாக்குதல் ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு தொடர்புடையதாக கூறப்படுகின்றது. இது அணு நிலையத்தின் உள் பாதுகாப்பு வலயத்துக்கு வெளியே உள்ள மின்சார உட்கட்டமைப்பை குறிவைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயலை சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல் என உலக நாடுகள் விவரித்துள்ளன.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கரையோர பகுதிகளில் இன்று 39 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 42 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 32 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை பதிவாகும். அஜுமானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அல்ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Star of the month. Singer SPB.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க வந்து அடுத்து எப்போ ஹாலிடேஸ் வருது, பிஃபோர் டிசம்பர் மாசமே ஒரு ஹாலிடே நமக்கு கண்டிப்பா செப்டம்பர் மாசத்துல வரும், அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் சேர்த்து ஒரு நாள் லீவ் கிடைச்சிச்சு அப்படின்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு கோ டு சலாலா. யூஏ ரெசிடென்ஸ் எல்லாம் வந்து ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக கோர்ஃபகான் போயிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. சலாலால இன்னொரு பக்கம் இந்த கரீஃப் சீசன் ஆரம்பிக்க போறதால ஆல்மோஸ்ட் 16th ஆஃப் ஜூன் அப்படின்னா இந்த மகாராஷ்டிராவில் எப்போ மான்சூன் வருதோ அப்போ தான் சலாலாலையும் கரீஃப் வரும். ஸோ நீங்கள் கரீஃப் சீசனில் சலாலா போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்னு வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க. இவன் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க, நீ போயிருக்கியா? நான் போனதில்லை, இருந்தாலும் ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துருக்கேன், பார்த்துக்காதீங்க. அதனால் நீங்கள் சலாலா போகிறதுக்கு இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேங்கோஸையும் வாங்கிக்கோங்க. இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பலவிதமான அஜ்மான் சார்ஜாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்லாம் வந்து மேங்கோ இன்னும் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாம்பழ விரும்பிகள்லாம் வாங்கி ஜாலியாக சாப்பிடுங்க, எல்லாம் ஊருகா போடுங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த கோல்டு இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் கோல்ட் பிரைசஸ் ஆர் அவுட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: ஓகே, 24 கேரட் தங்கம் வந்து 520.75 திரஹம்ஸ் ஆகும், 22 கேரட் 482.25 திரஹம்ஸ் ஆகும், 21 கேரட் தங்கம் வந்து 462.50, 18 கேரட் தங்கம் வந்து 396.25.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
2: Back to back
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: Você quer ser mulher também?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: லமீன் யமால் பேரை கேட்டாலே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா லட்சுமி யமால் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டியோட வீடியோஸ்லாம் வந்து வைரலா போயிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் FM-ல ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வருவாங்க.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: அஜமான்ல சார்ஜ் வந்துட்டு இருக்கீங்களா? ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. சரியான டிராஃபிக் இருக்கு. E11 வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இண்டஸ்ட்ரியல் 2 பக்கத்தில் மட்டும் டிராஃபிக் இருக்கு. அப்படியே வாசித் ஸ்கொயர் கிட்ட வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகுது. ஆனால் E311 நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தலா பக்கத்தில் அந்த கால்ஃப் கோர்ஸ்லாம் வரும்ல அந்த பார்டர், வாசித் வேஸ்ட்லேண்ட் பக்கத்தில், வாசித் வெட்லேண்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1-2 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கிறதால அங்கே வந்து சரியான டிராஃபிக் இருக்குது. அஜ்மான் டு ஷார்ஜா நீங்கள் வந்துட்டுருக்கீங்க 311 அப்படின்னா, அதே மாதிரி ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள மலியா ஸ்ட்ரீட்டு அண்ட் E11 அபுஷாகரா பக்கம், அதே மாதிரி இந்த ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு பேக் சைடில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது ரமீஸ் மால் பக்கத்தில் S116 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, கரெக்டாக அந்த ஜங்ஷன் கிட்ட. அதனால் வந்து அங்கே சரியான ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த ரூட்டுக்கு மேலே வேறு ஏதாவது ரூட்டில் வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். S116 ஸ்டார்டிங் ஃப்ரம் E11 டுவர்ட்ஸ் S117 நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா செம ஸ்லோ

வாஸ் பிராட் யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: நினைச்சுண்டமா வெட்டோம் டைகர் கா.

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிந்தா ராஜா?
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
3: விஜய் அண்டனி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
3: நூறுசாமி ஜூன் 19 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
3: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM. இப்போ
5: உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு?
6: மனோ பூமி ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
7: ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
8: உனக்கும் கூட உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ், பீமா வேர் வித் பிரைட்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.
6: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
7: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின் பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ZOHO அழைக்கவும்.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனச காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டிராபிக் உடைய கண்டினியூஷன் நான் வந்து இப்ப கொடுத்துறேன் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கு.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: ஓகே, சேம் பிளேஸ், E44 ராசல்கோ ரோடு அல்லவி ரோட்ல ஒரு கிராஷ், ஒன்று இல்லை ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால ஓ சாரி, மூணு ராசல்கோ ரவுண்டு போட்டு நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 2 3 கிராஷஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால அங்கே வந்து பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. எங்கேயிருந்து தெரியுமா, கரெக்டாக E611 நீங்கள் ரைட் எடுத்தோன்னே. ஓகே, அதே மாதிரி சார்ஜா டூவா சார்ஜா வந்துருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா E311 ஒன்று ரெண்டு மூணு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கிறதால அஜ்மான்ட்டு சார்ஜா வந்துட்டு இருக்கும்போது இந்த பார்டரில் செம்ம டிராஃபிக் இருக்கு. அண்ட் அஜ்மான் இண்டஸ்ட்ரியல் 2 பக்கத்தில் E11லையும் E88 அல்தா இது ரோட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கிறதால 2H E11 நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, 2H கல்ச்சுரல் ஸ்கொயர் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு டிராஃபிக் அப்டேட் இருக்கு, டிராஃபிக் இருக்கு. அதுக்கான காரணம் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிராஷ். அதே மாதிரி ரோலா ஜுபைல் பக்கம்லாம் நல்லா ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. S103 நீங்கள் வந்து ரோலாலேருந்து அப்படியே ஜுபைல் வந்துருக்கீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லோ. அதே மாதிரி S103 ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் அப்படியே ஜுபைல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும், இந்த அல்கான்லேருந்து ஜுபைல் போயிட்டீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து ஸ்லோவாக இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி E11 டுவர்ட்ஸ் துபாய் அண்ட் எஸ் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் பின்னாடி நான் சொல்லியிருந்தேன் S116 ஜங்ஷன் கிட்ட ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட் ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கிசை ஸ்கூல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. சரியா, இதுதான் தற்போதைய நிலவரம். பார்த்து பொறுமையா வருவீங்களா.
1: டிராபிக் அப்டேட் வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: இது வேர்ல்ட் கப்பா இல்ல டிரா கப்பா, எல்லா மேட்சுமே டிராவ் ஆயிட்டு இருக்கு. வளைச்சு வளைச்சு டிரா, எங்க திரும்பினாலும் டிரா. ஃபர்ஸ்ட் கத்தார் சுவிட்சர்லாந்து 1-1 டிராவாச்சா, கனடா பாஸ்னியா 1-1 டிராவாச்சா, பிரேசில் மொராக்கோ 1-1 டிராவாச்சா, அதுக்கப்புறமா நெதர்லாண்ட்ஸ் ஜப்பான் 2-2 டிராவாச்சா, ஸ்பெயின் கேபோவர்டே 1-1 டிராவாச்சா, பெல்ஜியம் ஈஜிப்ட் 1-1 டிராவாச்சா, சவுதி உருகுவே 1-1 டிராவாச்சா, ஈரான் நியூசிலாந்து 2-2 டிரா. அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் கான்டெஸ்ட்லாம் இன்ஸ்டாகிராமில் பல்வேறு இடங்களில் வைக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து ட்ரா ட்ரா ட்ரா ட்ரான் போட்டு விட்ருக்கேன். நிறைய மேட்ச் சின்மணிலாம்னு நினைக்கிறேன், நிறைய ட்ராவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரவுண்ட் ஆஃப் 32 மேலே குரூப் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த குரூப் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 16-8 அப்லாம் வரும்போது ட்ரா ஆனாலும் எக்ஸ்ட்ரா டைம் போயிடுவாங்க ஆப்வியஸாக. இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு ஃப்ரான்ஸ் வர்சஸ் செனகல் இருக்குது. சாடியோ மானேவின் ரசிகர்கள் லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாடியோ மானே இப்போ லிவர்பூல் கிடையாது, எக்ஸ் லிவர்பூல் பிளேயர் அவது வந்து சவுதி போயிட்டார். ஸோ ஃப்ரான்ஸ் வர்சஸ் செனகல் நாளை காலை 2 மணிக்கு, ஈராக் அண்ட் நார்வே காலையில் 5 மணிக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அர்ஜென்டினா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட், அர்ஜென்டினா வர்சஸ் அல்ஜீரியா. அண்ட் நாளைக்கு நைட் 8 மணிக்கு ஆஸ்திரியா ஜார்டன். அண்ட் சைமல்டேனியஸாக நாளைக்கு 9 மணிக்கு போர்ச்சுகல் வர்சஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. இங்கிலாந்து மேட்ச் எப்போ, 18 காலையில் 12 மணிக்கு, விச் இஸ் வெனஸ்டே மிட் நைட் வந்து இங்கிலாந்து வர்சஸ் குரோவேஷியா. சரியான மேட்ச் இது, மொரட்டு மேட்ச் இது. இதுக்காக தான் நான் வந்து வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாகவும் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களில் அதிகபட்சமாக 50,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இப்போது கடன் தள்ளுபடி தொகையை 75,000 உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையிட்டிருக்கின்றார் என்று அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பும் உழவர்களின் கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானது அல்ல என்று அன்புமணி கூறியுள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பினால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள். கூட்டுறவு வங்கிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய கடனின் அளவு திரும்பச் செலுத்த முடியாத அளவுக்கு அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்தால் மட்டுமே அவர்களுக்கு பயன் கிடைக்கும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மோசடிகள் குறித்து புகார் அளிக்க புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு தொடர்பாக பரவி வரும் தவறான தகவல்கள், வினாத்தாள் கசிவு குறித்த போலி செய்திகள் பற்றி இதில் புகார் தெரிவிக்கலாம். ஜூன் 21 நடைபெறவுள்ள நீட் யுஜி 2026 தேர்வை முன்னிட்டு புதிய இணையதளத்தை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாக எந்த நபருக்கும் அல்லது நிறுவனத்துக்கும் வினாத்தாளை அணுகும் வாய்ப்பு இல்லை என்று NTA தெரிவித்துள்ளது. innovateindia.mygov.in/neet-ug-2026 இணையதளத்தில் மாணவர்கள், பெற்றோர் புகார் அளிக்கலாம். இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் 22 வரை டெலிகிராம் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நாடு முழுவதும் டெலிகிராம் பயன்பாட்டுக்கு மத்திய அரசு தற்காலிக தடையை விதித்துள்ளது. மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் டெலிகிராம் மூலமே அனுப்பப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுப்பிய தகவல்களை அழிக்கும் வசதியையும் நிறுத்த டெலிகிராம் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: தமிழகம் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்த முயன்ற 40 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்பிலான 1400 கிலோ பீடி இலை மூட்டைகள், சிகரெட் பாக்கெட்டுகளை தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தூத்துக்குடி கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக பீடி இலைகள், சிகரெட்டுகள், மருந்து பொருட்கள், வலி நிவாரண மாத்திரைகள், மஞ்சள் பூச்சிக்கொல்லி

0: பட்டாசு, வாசனை சோப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் படகுகள் மூலம் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இனிக்கோ நாகா கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட நிலையில் சந்தேகத்துக்கிடமான படகில் இருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1400 கிலோ பீடி இலை மூட்டைகள், 120,000 எண்ணிக்கையிலான சிகரெட்டுகள் அடங்கிய பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க உதவுவதற்காக நடைபெறும் முயற்சிகளில் தங்களது ராணுவம் சேருமா என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் நேற்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் ஜப்பானும் கையெழுத்திட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும், கடல் சுரங்கங்கள் அகற்றும் பணிகளை செய்யவும், ஒரு பாதுகாப்பு மற்றும் சுயாதீன திட்டத்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த பணிக்கு தமது ராணுவத்தை அனுப்புவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது. முக்கியமாக கப்பல் போக்குவரத்து, பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதே தமது நோக்கம் என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது. நேரடி ராணுவ பங்கேற்பு குறித்து கவனமாக பரிசீலிக்கப்படுவதாகவும் ஜப்பான் தெரிவித்துள்ளது.
2: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: ஆசிய பங்குச் சந்தைகள் இன்றைய வர்த்தக தொடக்கத்தில் உயர்வை கண்டன. இஸ்லாமிய புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு சந்தைகள் மீண்டும் இன்று திறக்கப்பட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட அமெரிக்கா ஈரான் ஆரம்ப அமைதி ஒப்பந்தத்தை சந்தை விலையில் பிரதிபலிக்கும் முதல் வாய்ப்பு முதலீட்டாளர்களுக்கு கிடைத்தது. துபாயின் பிரதான பங்கு விலைச்சுட்டெண் இன்று 3% உயர்ந்து வர்த்தகமாகின்றது. அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சுட்டெண் 2% உயர்ந்து வர்த்தகமாகின்றது. இந்திய பங்குச் சந்தைகளும் இன்று உயர்ந்து வர்த்தகமாகின்றன. சென்செக்ஸ் 413 புள்ளிகள் உயர்ந்து 76,677 புள்ளிகளிலும், நிப்டி 109 புள்ளிகள் உயர்ந்து 23,963 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, யூஏஇ பொறுத்த வரைக்கும் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் பல்வேறு ஏரியாஸில் மக்கள் வந்து ஸ்பிளிட் ஆகி தங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போது துபாய் டெனன்ட்ஸ் வந்து லீஸ் சைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரீசெண்டாக இந்த ரெண்ட் விஷயங்கள்ல நிறைய பேச்சுகள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. துபாயோட ஸ்மார்ட் ரெண்டல் இண்டெக்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது பல்வேறு டெனன்ட்ஸ்க்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் மூலமாக மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரேட் என்ன, அதுக்கப்புறமா லேண்ட் லாட்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துட முடியும். அப்படி பார்க்கறது மூலமாக பீப்புள் ஆர் நெகோஷியேட்டிங். அதாவது நீங்கள் பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் எவ்வளோ தான் போட்டிருக்கு, நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெனன்ஸ்லாம் பேசுகிறதா தகவல் வந்துருக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: தங்க விலை வந்து குறையும் போது வாங்க முடியலேன்னு ஃபீல் பண்ணவங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போவுமே தங்க கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா கம்மியாக தான் இருக்குது. பட் இதை விட அதிகமாகும்னா பயங்கரமாக ஒரேடியாக இந்த வருஷ கடைசியில் ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா இப்போ வாங்கலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் இப்போ கோல்ட் ரேட் என்னங்கிறத நான்
2: சொல்லுவேன். தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
1: ஆல் ரைட், இன்னைக்கான கோல்ட் ரேட் 24 கேரட்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். 24 கேரட் தங்கம் இன்னைக்கு எவ்வளோ இருக்குது, 520.75. 22 கேரட் தங்கம் 482.25 திரஹம்ஸ். 21 கேரட் தங்கம் இன்னைக்கு 462.50. 18 கேரட் தங்கம் 396.25 இருக்குது.
2: பிரான்ஸ் இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
2: Back to back. 2 part 2

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: செழித்தையும் தமிழே.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

கேபோ வர்டே இன்னும் கேப் வர்டே உலகமே பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கேப் வர்டே சென்னையை விட ஒரு சிறிய நாடு, ஒரு மூணு நாலு ஐலண்ட் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடியது தான் இந்த கேப் வர்டே. கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு நீங்க கேபோ வர்டேன்னு அடிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். அதுவுமே சில இடங்கள்லாம் வந்து அப்படியே டெரெயின் பேஸ்டா இருக்கு. என்னதான் ஒரு காலத்துல காலனைஸ் செய்யப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இனி வரைக்கும் போர்ச்சுகீஸ் பேசினாலும் அந்த நாட்டிலேருந்து வந்து ஸ்பெயின் மாதிரி ஒரு டீமை டிராப் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, உலகமே பேச வேண்டிய ஒரு விஷயம். குரசாவுக்கு பயங்கரமாக உலக சப்போர்ட் பண்ணாங்க. குரசாவ் இவ்வளோ சின்ன நாடு, தே பிளேட் ரியலி வெல், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 7-1 ஜெர்மனி கிட்ட தோத்தாங்க. பட் கேபோவர்டே ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதிட்டாங்க, 0-0 ட்ராங்க ஸ்பெயின் கிட்ட. அவங்க வந்து லமினியமால இறக்குறாங்க, ஒயர்ஸ்பால்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு க்ளூலெஸ்ஸாக. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இது ஸ்பெயின் டீம் ஏன் இப்படி. டேவிட் ராயா இறக்கல அவங்க, அதுக்கு பதிலாக வந்து உனாய் சிமோனை பிரைமரி கோல் கீப்பராக வச்சு விளையாடினாங்க. ஸோ ஸ்பெயின் டீம் இந்த கேபோவர்டே டீமை ட்ரா பண்ணதில் இன்னொரு முக்கியமான ஹைலைட் ஃபேக்டர் அந்த டீமுடைய கோல் கீப்பர். உலகமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டீமோட கோல் கீப்பருக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சாமா, இப்போ 5 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்காமா. லெஸ் தேன் 24 ஹவர்ஸில் ஒரு மேட்சோட ஒரு கிளச் பர்ஃபார்மன்ஸ் உலகமே அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி கேபோவர்டே போகிறதுக்கு இப்போ டூரிசம் பயங்கர ஸ்பைக் ஆகிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து அங்கே போய் விலாக போடலாம், நான் கேபோவர்டே போயிட்டேன்னு சொல்லிக்கலான்றதுக்காகவோ இல்லை இந்த மக்களை பார்க்கறதுக்காகவோ ஃப்ளைட் டிக்கெட்லாம் தேடிட்டு இருக்காங்களாம். கேபோவர்டேவோட டூரிசம் ரேப்பிடாக ஸ்பைக் ஆயிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நடுவில் பாஸ்னியாக்கு டூரிசம் ஸ்பைக் ஆன மாதிரி இப்போ கேபோவர்டேவோட டூரிசம் வந்து ஃபினாமினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குரசாவ் அண்ட் கேபோவர்டே பர்டிகுலராக நம்மளும் ஒரு நாள் அங்கே போயிட்டு வருவோம், என்னைக்காவது நமக்கு வீசாலாம் எடுத்து நம்ம போயிட்டு வருவோம் கேபோவர்டேக்கு. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சிறிய தீவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போவே கூகுள் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பேசும்போது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM RJ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: நைன்டி ஒன்னு போட.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Gold வாங்குறதுக்கு right place, Annathangam Golden Diamonds. இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Chillax song of the hour.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு பொருளை ஃபட்ஜா நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நேஷனல் ஃபட்ஜ் டே. இந்த ஃபட்ஜில் அப்படி என்ன இருக்கு, நீங்க பெரிய பெரிய பேக்கரியெல்லாம் போனீங்கன்னா அந்த ஃபட்ஜ் வந்து கிடைக்கும். 1886 ஃபட்ஜ் அப்படிங்கிற பேர் உருவாயிருக்கு. மிஸ்டர் பேட்ச் ஆஃப் கேரமல்ஸ் ஓ ஃபட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அப்படியே ஃபட்ஜின் பேர் வச்சிடலாமே அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ 40 சென்ட்ஸ்க்கு முத முதல்ல 1886 இந்த ஃபட்ஜை வந்து விற்றுருக்காங்க. அதுக்கப்புறமா உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி இந்த ஃபட்ஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களால் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி ஐலண்டே இருக்குது. ஒரு டசன் ஆஃப் ஷாப்ஸ் வந்து ஃபட்ஜ் மட்டுமே விற்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில். ஸோ இந்த ஃபட்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஐஸ்கிரீமோடு சேர்ந்து சாப்பிட்லாம். இது ஒரு மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பீனட் பட்டர், சாக்லேட், மின்ட், செர்ரி, வால்நட்டு, ஜெர்மன் சாக்லேட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபட்ஜாக உண்ணலாம் பருகலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆல்சோ இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ். ஊருக்கு காசு அனுப்புகிற நாள். ஐயோ, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருப்போமா? ஊருக்கு காசு அனுப்புறதுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை ஒரு ரிமைண்டராக வச்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் இன்னும் காசு அனுப்பல அப்படின்னா இந்த டேவை பயன்படுத்தி ஊருக்கு காசு அனுப்புவீங்களாம். சரியா? ஓகே டன். ஆர்ஜே மொத்தம் அப்படி இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து உங்களை 11 o'clock சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அடியேன் மது. டேக் கேர், பை பை, அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.
1: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துள்ளார். அவர் விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் சி விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார். அந்த பதவியை தற்போது ராஜினாமா செய்வதாக தமது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை சந்தித்து அவர் வழங்கியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 20 பேர் தங்களை தனி அணியாக அறிவிக்க கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கடிதம் அளித்துள்ளனர். இந்நிலையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட பிறகு அவர் தனது முடிவை அறிவிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து அக்கட்சியில் உட்கட்சி பிரச்சினை தீவிரமடைந்துள்ளது. தேர்தல் தோல்விக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவராக சுவந்தேப் சட்டோத்பாத்தியாயை மம்தா பானர்ஜி அறிவித்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 58 எம்எல்ஏக்கள் ரிதப்பிரதா பானர்ஜிக்கு ஆதரவாக செயற்பட்டு அவரை எதிர்க்கட்சித் தலைவராக்கியுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோஷித்த ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை நிறைவடைந்துள்ளதுடன் அதன் உத்தரவை ஜூலை மாதம் 3 திகதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான யோஷித்த ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி ஹபில் பாரிஸ் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் சட்டமா அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தார். புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ பெறவோ முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் கையெழுத்திட்டுள்ள ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ அல்லது வாங்கவோ முடியாதபடி உறுதி செய்கின்றது என்றும் அதனை மீறி முயற்சித்தால் நம்ப முடியாத அளவிலான கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் தற்போதைய ஈரான் தலைமையிலான பகுத்தறிவுடன் செயற்படுபவர்கள் என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்ல அனுபவமாக இருந்தது என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month. Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம் இல்லையா? நேற்று ஒரு விடுமுறை, அப்படியே ஒரு நீண்ட விடுமுறை, மிகப்பெரிய ஒரு விடுமுறைக்கு அப்புறமா ஒரு சின்ன நீண்ட விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கும். நாட்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, எப்படி இந்த 6வது மாசம் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. எப்படி வருஷங்கள்லாம் நாட்கள்லாம் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? ரொம்ப வேகமா இந்த வருஷம் வந்து ஓடுறத என்னால பார்க்க முடியுது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? சரி, நகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். ஒரு திருக்குறள் படிக்க கிடைச்சது. என்ன அப்படின்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றையில் மண்புக்கு மாய்வது மண். சரியா, இந்த பண்புடையவர்களிடம் உலகியல் வந்து எப்போதுமே தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது, நல்ல பண்புடையவர்களுக்கு வந்து இந்த உலகம் வந்து அவங்களுக்கு ஏதுவா, இல்லாட்டி அவங்களுடைய எண்ணத்துக்கு ஈடு கொடுத்து அப்படியே இந்த உலகம் வந்து நடக்குமா? அப்படி நடக்காவிட்டால் அது மண்ணில் புகுந்து மறைந்து போவதாகும். பண்புடையவர்களுக்கு இந்த உலகம் அப்படியே வழிவிடணும் என்றதுதான் அந்த திருக்குறளினுடைய பொருள். இன்னொரு திருக்குறள் படிக்க கிடைச்சது. என்ன அப்படின்னா, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. நல்ல பண்புள்ளவர்களினுடைய பண்பு, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பகைவர்களுக்கு கூட அவங்க வந்து ஒரு துன்பத்தை இழைக்க எண்ண மாட்டாங்களாம். ஒரு விளையாட்டா கூட பிறர் தன்னை வந்து ஒருத்தர் வந்து இகழ்றது அப்படிங்கிறது ஒருவனுக்கு வந்து துன்பம் தரக்கூடியது இல்லையா? விளையாட்டா கூட யாராவது உங்களை இகழ்ந்து பேசினா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? எனவே பண்புடையவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, பகைவரிடத்துல கூட அப்படியான ஒரு இகழ்ச்சியை வந்து பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றாதான். இனிய பண்புகள் அவங்களோட இருக்கிறது தான் அதற்குடைய அத்தாட்சி அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. எந்த ஒரு அழகான குறள் இல்லையா? உங்களுக்கு பிடிக்காதவரா இருந்தா கூட விளையாட்டா கூட அவங்கள வந்து இகழக்கூடாது என்பதுதான் அந்த பொருள். எத்தனை பேர் இப்படி இதை பின்பற்றுறோம்? அப்படி இல்லைன்னா, நண்பர்களாக இருக்கட்டும், பகைவர்களாக இருக்கட்டும், பிடிக்காதவர்களாக இருக்கட்டும், இந்த தராதரமும் பாராது விளையாட்டு அப்படிங்கிற பேரில் எல்லாரையும் இகழ்றத வந்து ஒரு பழக்கமாகவே நிறைய பேர் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் இவங்கெல்லாம் திருந்துவாங்களா அப்படின்னு. திருந்தலை முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் இந்த திருக்குறள் நாலடியார் இந்த இலக்கியங்களை வந்து படிக்கணும். அப்படி இல்லைன்னா, ஒரு நல்ல மனிதராக இருக்கிறது எப்படிங்கிறத யோசித்தாலே இந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் அவர்களிடம் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாம் தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். அழைப்படுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு நாம் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. அடுத்த ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. முழுமதி ஜோதா அக்பர் படத்திலிருந்து, அதுக்கப்புறமா உதயம் படத்திலிருந்து யாரோ இவன் பாட்டு வருது. ரெண்டும் அருமையான பாடல்கள், கேட்டுட்டு வாங்க. நாம் தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஆரி ஆரி ஆரி.
3: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

அவன் இவன், அப்புறமா அது இது, இப்படி சுட்டு பெயர்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சமயத்துல யாராவது பேச கேட்டிருக்கீங்களா உவன் உது அப்படின்னு சொல்ற மாதிரி? அதற்கு என்ன பொருள், அது எங்க பயன்படுத்தணும், இது உண்மையாவே தமிழ்ல இது இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து அந்தந்த நேரங்கள்ல உங்களுக்கு வந்திருக்க கூடும். அப்படி இல்லனா இப்படி சில சுட்டு பெயர்கள் இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அது பற்றி பேசலாமா? இழகரம் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்கேங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றைக்கு இந்த சுட்டு பெயர்கள், இந்த சுட்டு பெயர்கள் வந்து இன்னும் இலங்கையில வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து புழக்கத்துல இருக்கு. உவன் உது அப்படின்னு பயன்படுத்துவாங்க. உவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் உது இது என்ன சொல்றன்னு தெரியல. அந்த மாதிரி யாராவது இது மாதிரி கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி பேசுறது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தா எனக்கு அழைப்பிடுங்க. 800-8-9-4-0 என்ற எண்ணுக்கு இது என்ன சொற்கள், இதை எங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த அது இது அதே மாதிரி உது அப்படிங்கிறது இதெல்லாமே சுட்டு பெயர்கள். சரியா, இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது இருக்கக்கூடிய நபர்களை சுற்றுறதுக்காக நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அவன் இவன் உவன் இதுவும் சுட்டு பெயர்கள் தான். அவன் இவன் நாம வழக்கமாக பயன்படுத்துறோம், ஆனா உவன் அப்படிங்கறத வந்து விட்டாச்சு. இந்த உவன் உது இந்த ரெண்டு சொற்களுமே நிறைய பேருக்கு வந்து அந்நியமா இருக்கலாம். இதெல்லாம் நாம பயன்படுத்துறதே கிடையாதே, இது என்ன அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்ம யார் கூட பேசுறோமோ ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களை வந்து இவன், இல்லாட்டி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இது அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் தூரமா இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரமா இருக்காங்க அப்படின்னா அவன் அது அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூரமாவும் ரொம்ப பக்கத்துலயும் இல்லாம நடுத்தரமான ஒரு தூரத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்கள சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படுற சொற்கள் தான் இந்த உவன் உது என்ற சொற்கள். நாம தொடர்ந்து பேசலாம். பீஸா படத்துல இருந்து மோகத்திரை பாட்டு வருது, கேட்டுடுவாங்க.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா?
2: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷம்.
2: என்ன
4: வாழ்க்கை இருக்கு?
5: ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மாதான்.
6: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்,
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
8: அடிங்க.
10: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams off.

பெயர்கள்ல நான் இன்னைக்கு குறிப்பிட்ட இந்த சுட்டு பெயர்கள் வந்து இப்ப வழக்கத்தில இருந்து அப்படியே இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல பல பகுதிகள்ல. ஆனா இலங்கையில வந்து அது இன்னும் வழக்கத்துல இருக்கு. தொல்காப்பியர் சுட்டு பெயர்களை உயர்திணைக்கு உரிய சுட்டு பெயர்கள், அக்ரிணைக்கு இருக்கக்கூடிய சுட்டு பெயர்கள் என ரெண்டு வகையா பிரிச்சிருக்காரு. அதுல அவன் இவன் அப்படிங்கும் போது உவன் என்று வருது. அவள் அவன் இவன் உவன் அதுதான் உயர்திணை ஆண்பால். அடுத்து அவள் இவள் உவள், அவர் இவர் உவர், அது இது உது, அவை இவை உவை. சரியா, இதுதான் தொல்காப்பியர் பிரித்திருக்கக்கூடிய அக்ரிணை உயர்திணைக்கு ஏற்ற மாதிரியான சுட்டு பெயர்கள். இந்த சுட்டு பெயர்கள் எல்லாமே சங்க கால இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தற்கால இடைநிலை சுட்டு பெயர்களான உவன், உவள், உது, உவர், உவை, இது எல்லாமே வழக்கத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை. ஆனா சங்ககால இலக்கியங்கள்ல அது வழக்கத்துல இருந்திருக்கு. அதற்குரிய உதாரணங்கள் என்ன என்ன என்னென்ன இலக்கியங்கள்ல இந்த சுட்டு பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நீங்க யாராவது பேசும்போது இந்த உவன், உது, உவை இது மாதிரி பயன்படுத்தி இருக்காங்களா? நீங்க வந்து என்ன இது பேசுறாங்க அப்படின்னு தெரியாம திகச்சு போயிருக்கீங்களா? அப்படி ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருந்தா எனக்கு அடைப்படுத்தி சொல்லுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு. அது மட்டும் இல்லாம இலங்கையில வடக்கு கிழக்குல வந்து இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கத்துல இருக்கு இல்லையா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க யாராவது இலங்கையை சேர்ந்தவருங்க, வடக்கு கிழக்கை சேர்ந்தவங்க, உங்களுடைய பேச்சு வழக்கில் இன்னும் இந்த சொற்கள், இந்த சுட்டு பெயர்கள் வந்து இருக்கு அப்படின்னா நீங்களும் அழைப்படுத்தி சொல்லுங்க. அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. சரியா, அடுத்து மின்னலை படத்திலிருந்து வெண்மதி வெண்மதி ஏனிலு பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல நறுமுகையை பாட்டு வருது. இருவர் படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: கத்து உவன் வரின் எவனோ பாண அப்படிங்கிற ஒரு நற்றினை பாடல்ல இந்த சுட்டு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. உதுக்கான் தோன்றியம் சிறுநல் ஊரை அப்படிங்கிற நற்றினை பாடல்லையும் இந்த உது அப்படிங்கிற சுட்டு பெயர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பராமாயணம், அதுக்கப்புறமா வந்த எத்தனையோ இலக்கியங்கள்ல, குறிப்பா வீர சோழியம் போன்ற இலக்கியங்களையும் இந்த சுட்டு பெயர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இப்ப வழக்கத்துல இல்லாத சுட்டு பெயர்கள், ஆனால் முன்னோர்கள் வழக்கத்துல இருந்த, சங்க காலத்துல வழக்கத்துல இருந்த சுட்டு பெயர்கள். இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் ஜெரால்டு.
1: வணக்கம. வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம். நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகம், நல்ல சுகம். சரி, இப்ப இந்த உவன், உது, உவை இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய பேச்சு வழக்குல வந்து அப்படி இருக்கும் இல்லையா? ஒரு ரெண்டு வசனம் சொல்லுங்க பாப்போம்.
1: உவன் வந்து அவனை சுட்டு போட்டான்.
0: உவன் வந்து அவனை சுட்டு போட்டான். அடுத்து வேற
1: இது மாதிரி கணக்கு இருக்குது.
0: சரியா, டக்குன்னு வராதுல்ல, வராது
1: வராது. ஏனென்றா நாங்கள் சாதாரணமா கதைக்கிற பழக்கத்துல அதை யோசி, இங்க நாங்கள் யோசி பாவிக்கிற இல்ல.
0: ஆமா.
1: ஆனா நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கோ மட்டக்களப்புக்கோ அந்த வடபகுதிகளுக்கு போனால் அது சாதாரணமா பாவிப்பாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. சரி சரி, நன்றி.
1: இது வந்து, ஆனா இது இது வந்து நான் இப்ப இந்தியால நான் ஒரு ஒரு இடத்துலயும் அது மாதிரி கண்டதில்ல.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, அதுதான் அதுதான். இது நம்ம இலங்கையில தான் இது இன்னும் இந்த சுட்டு பெயர்கள்ல இது இந்த சில இது உது, உவன், உவை இதெல்லாம் வந்து வழக்கத்துல இருக்கு.
1: அது மாத்திரம் இல்ல, யாரையாவது அழைக்க வேணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் பண்ண வேணும், ஈவன் சிறுவர்களையும்
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பழைய பாட்டு போடுறீங்களா?
0: ஓ, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, போட்டுடலாம்.
1: உனது வெளியில் எனது பார்வை உலகை காண்பது, என் மனைவிக்காக நான் டெடிகேட் பண்றேன்.
0: சரி, அந்த பாட்டு இருக்கு அப்படின்னா
1: இருக்கண்டா,
0: நான் ஏன் பிறந்தேன் அதுல இருந்தா? சரி, அந்த பாட்டு இருக்கு. எனவே அந்த பாட்டு உங்களுக்காக மனசு தொட்ட மெட்ல வருது. நன்றி ஜெரால்டு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? அவர் கேட்ட அந்த ஒரு பழைய பாட்டு மனசு தொட்ட மெட்ல வருது. அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். அதுவரை விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: கனிவான கவனத்திற்கு
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: டிக்கெட்டை புக் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: அமீரக செய்திகள்.
1: G7 மாநாட்டிற்காக ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் பிரான்ஸ் சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் அமீரக ஜனாதிபதி மாநாட்டில் கலந்து கொள்கின்றார். June 15 to 17 வரை பிரெஞ்சு குடியரசு ஏவியன் லெஸ்பேன்ஸ் நகரில் 52வது G7 மாநாடு நடைபெறுகின்றது.
0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிராந்திய பாதுகாப்பின் அடுத்த கட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடன் இருப்பதாக கத்தார் தெரிவித்துள்ளது. ஜெனீவா பேச்சுவார்த்தையில் கத்தார் பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பதையும் கத்தார் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். புனரமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட $300 பில்லியன் குறித்து தங்களால் கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த கட்டமைப்பின் கீழ் இதுவரை கத்தார் நிதி எதுவும் செலுத்தவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,32 கோடி ரூபாயில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டுள்ளார். 15,000 மின் பணியாளர்களை நியமிக்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 10,109 கோடியில் 121 புதிய மேம்படுத்தப்பட்ட மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மின் விநியோக சேவையை மேலும் மேம்படுத்த கூடுதலாக 77 புதிய மின் தடை நீக்க மையங்கள் அமைக்கப்பட உள்ளன.
0: இந்திய செய்திகள்.
1: ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற விழாவில் அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெலக்ரோனி இந்த விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படும் 33வது சர்வதேச விருது இதுவென்பது குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கை செய்திகள்.
1: டெங்கு பரவலை தடுப்பதற்கான தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலைகள் முன்பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ள கல்வி அமைச்சகம் பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு கொசுக்கள் போக்கும் இடங்களை இனங்கண்டு அழைப்பதற்கும் சமூக பங்களிப்புடன் கூடிய துப்புரவாக்கல் மற்றும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆல்குவா மற்றும் கசியோராவில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரக்னாவில் 21 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்

0: அடுத்து ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.

0: 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamar FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay pandi, Trichy oda prime spot la unga plotta book pannunga.
2: We'll be back.
3: அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கோல்ட் வாங்கறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க.
2: Mastro in super hit பாடல்கள் Rock with Raja.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை தவிக அரசு வெளியிட்டுள்ளது. நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் இருமடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் இரு மடங்கு உயர்வடைந்துள்ளதாகவும் வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவில் உச்சம் பெற்றுள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-26 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் இரு மடங்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாக சி விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். வலிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்துடன் அதிமுகவில் இருந்து விடைபெறுகின்றேன் என்றார். தனிப்பட்ட நபரின் தவறான முடிவுகளால் அதிமுக வேதனைகள் சோதனைகளை எதிர்கொள்கின்றது என்று சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மனதில் தீராத வேதனையுடன் அதிமுகவில் என் பயணத்தை தொடர்வது சரியானதாக இருக்காது என்று சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். என் மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு வழக்கம்போல் தொடரும் என்றும் தொடர்வேன் என்றும் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கோவா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாநிலங்களில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த 4 மாநிலங்களுக்கு முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி டிசம்பர் அல்லது ஜனவரியில் இம்மாநிலங்களில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள எல் நினோ காலநிலை நிலைமை குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கு முகம் கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக இலங்கை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர், அரசாங்கம் என்ற ரீதியில் ஜனாதிபதியின் தலைமையில் இது தொடர்பாக பல சுற்று விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன என்றார். அமைச்சர்கள் தத்தமது அமைச்சுக்களின் மட்டத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாக தெரிவித்தார். வடமேற்கு சீனாவின் கிங்காய் மாகாணத்தில் உள்ள ஹெக் சி என்ற இடத்தில் 5 மேக்னிடியூடில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டு நேரப்படி இன்று பிற்பகல் 3:12 அளவில் இந்நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. அபுதாபியில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான சிறப்பு மனநல சேவைகளின் அணுகலை அதிகரிக்கும் நோக்கில் புதிய அர்ப்பணிக்கப்பட்ட மனநல சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பியூ ஹெல்த் அறிவித்துள்ள சக்கீனா ஃபோர் சில்ட்ரன் என்ற இந்த திட்டம் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த வருடத்தில் குடும்பத்துக்கான வருடமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குடும்ப நலனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஆரோக்கியமான மற்றும் தாங்கும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. சக்கீனா ஃபோர் சில்ட்ரன் மாதத்திற்கு 500 குழந்தைகளை வரை சேவை அளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகள் அரபு மொழி, ஆங்கிலம், ஹிந்தி, உருது மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: ஆசிய சந்தைகளில் இன்றைய தினத்தில் பங்கு சந்தைகள் உயர்வுடன் வர்த்தகத்தை தொடங்கின. துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டன் இன்று 2% உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டன் 1.2% உயர்ந்து வர்த்தகமாகியது. கத்தாரின் பிரதான பங்கு விலை சுட்டன் 0.2% உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இந்திய பங்குச் சந்தைகளும் இன்று உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்தன. நிப்டி 135 புள்ளிகள் உயர்ந்து 23,989 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை சென்செக்ஸ் 562 புள்ளிகள் உயர்ந்து 76,166 புள்ளிகளுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: Kanna, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாய் தானாச்சா.
5: 89.4
6: Star of the month.
7: Star of the month.
8: Singer SPB.
9: ஐயையையையா, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
10: என்னன்னு சொல்ல?
9: ஓ, யோசிக்கிறியா?
10: எப்படி சொல்ல?

0: ரேடியோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள் வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். சரி ஓகே, ஒரு லாங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு திருப்பி வந்திருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி வந்து வருஷத்தில் வரப்போகிற எல்லா லீவுமே வந்துருச்சு. இனி கண்டினியூஸ் லீவு அப்படின்னு பார்த்தா அடுத்து நேஷனல் டேக்கு தான் வரும். அது எப்போ? அது டிசம்பர் ஃபஸ்ட் வீக் கிட்டே வரும். அதுக்கு நடுவில் இனி இப்போ இது எப்போ? ஜூன் தான் ஆகுது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 5 மாதம் இருக்குது நடுவில். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2026 ஆரம்பிச்சு 6 மாதம் முடிஞ்சு போச்சா? முடிய போகுது. ஆல்மோஸ்ட் 16 ஆகி போச்சு. மிட் ஆஃப் த மந்தில் இருக்கோம் நம்ம. ஜூன் மாதம் வந்துட்டோமா? எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படா இவ்வளோ வேகமாக டைம் ஓடுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஸ்டார்டிங்லேயே உங்களால் 2 பாட்டு வருது. நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது. அது என்னன்றீங்களா? அப்படி என்னடா நான் யோசிச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா இதுதான். லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் பண்ணுங்க சார், வாழ்க்கை நல்லா இருக்கும். லவ் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சா தானடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கால் கேட்குது. அதே தான் ஏன் காதுலையும் கேட்குதுன்னு வச்சுக்கலாமே. அதனால் அதை அப்ரூட்டாக கட் பண்ணிட்டு அப்படியே கோட் படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் த்ரிஷாவின் நடனத்தில் இளைய தளபதி மட்ட அது வருது உங்களுக்கா. சரி, உனக்கு கவனிச்சிங்களா, சூடு செம்மையாகிட்டுருக்குல்ல இன்றைக்கி காலையில். ஒன்றே ஒன்று தான், ஓகே சூடை விடுங்க, அது கூட பரவாயில்ல. ஆமாம், சம்மர் டைமில் இப்போ சூடு இல்லாமல் பின்ன என்ன வேறு என்ன வரும்? சூடு தான் வரும். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரமாக. ஆனால் பெட்ரோல் விலையெல்லாம் இறங்கிரும் போலியே. ஏன்னா ட்ரம்ப் ஓரளவுக்கு சரி ஓகே பரவாயில்ல நம்ம வந்து சுமூகமாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஒன்று சொல்லியிருக்கா அப்படி. ஆனால் வந்து இல்லை, இந்த வெப்பனை நீங்கள் தொட்டிங்கன்னா அப்பன் சாப்பன் வெப்பன் மாதிரி வந்து தாக்குன்ற மாதிரிலாம் வந்து பறிக்க விட்ருக்கு அப்படியே. அது தெரில எப்படியே இந்த வெள்ளிக்கிழமையோட ஸ்டேட் ஆஃப் ஹார்மன்ஸ் திறந்ததுன்னா அப்படியே இந்த மந்த்னில் எல்லாமே ரிவைவ் ஆகிடும் ஆல்மோஸ்ட். ஆமாங்க, ஒரு நான் சொல்லிட்டு இருந்தேன்லாம், 97 தரம் என் வண்டியோட ஃபுல் டேங்க்கு ஜாலியாக சந்தோஷமாக வந்து 5 நாளைக்கு 1 வாட்டி 6 நாளைக்கு 1 வாட்டி என்ன 97 தரம் தானே அடிச்சுட்டு ஓட்டுறா அப்படி. இப்போ என்னன்னா 160 தரம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த பட்ஜெட்டில் சாதாரணமாக துண்டு விழுந்தால் பரவாயில்ல, துண்டு இல்லை பெரிய பெட்ஷீட்டே விழுந்துச்சு, அவ்வளோ பெருசு. 160 திரம்ஸ்னால் வண்டி எடுத்துகிட்டு ஒரு 4 இடத்துக்கு போகிறதுக்கே கடுப்பாக இருக்குது. என்னத்தை போய் சும்மா வாரம் பெட்ரோல் அடிச்சுனே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே புலம்பலாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும். ஆனால் என்ன, போன மாதம் வந்து 3 திரம்ஸ் 55 fills இருந்தது, இந்த மாதம் 3 திரம்ஸ் 95 fills ஆகிடுச்சு. சூப்பரோட ஸ்பெஷலாக சூப்பராக ஓகே, அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பெட்ரோலோட ப்ரைஸு. இப்போ இப்படியே போச்சுன்னா தான் அடுத்த மாதம் 4.5 ஆக்கிடுவாங்கன்னு யோசிச்சுருந்தேன். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஃபார்மன்ஸ் மட்டும் திறந்துட்டாங்கன்னா சந்தோஷம். இது மாதிரி தான் நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் UAE அப்டேட் கேட்போம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: என்ன சொல்கிறது, ஆமாம் நான் ஒரு நல்ல மேட்டர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த UAE பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து பாப்பா நியூ கினி அங்கே வந்து ஃப்ரீ விசா என்ட்ரியாம். இன்றைக்கி வந்து நிறைய நல்ல நியூஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். இது நல்ல நியூஸ் தான், ஆனால் நமக்கு இல்லை. UAE பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல நியூஸ், நமக்கு வந்து ஓகேவான ஒரு நியூஸ். ஏன்னா நமக்கு அப்படி கிடைக்காத, சரி ஓகே. அண்டு அவ்வளோதான் மெயின் நியூஸ்னால் இதுதான். அதுக்கப்புறம் இனி ஒன்று ஒன்றா வரும் அப்படியே எடுத்து உங்களுக்காக நான் சொல்கிறேன். எங்கடா அந்த பட்டன்.
1: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: லிட்டரா 2 மணி நேரம் தூக்கத்துல ஓடிနေற கே வாழ்க்கை இன்னைக்கு. ஆமா, ஏன்னா நேத்து நைட் 2 மணிக்கு தூங்கி காலையில 4:30 மணிக்கு எழுந்தது. அப்படியே அப்ப இருந்து 4:30 மணிக்கு எழுந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே ஓடிနေறேன். பா ஆண்டவா, என்னை ஒரு 8 மணி வரைக்கும் எப்படியாவது தாட்டி விட்டேனா, அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்து தூங்கிப்பேன். இப்படி எத்தனை பேர் லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திச்சிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு தெரில. பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுக்கடா தம்பி. ஆ, பாட்டு வருது கேட்டு முடியுங்க. அல்வி பேக் நம்ம ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூஸ்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
2: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
1: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
2: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
1: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.

கடிபத்திரமா படுத்துக்கிட்டு ஊர்ல ஏதோ விஜயண்டனியோட கான்டெஸ்ட் இல்ல கான்செர்ட் கான்செர்ட் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து வழிபோக்கன் வந்து கரெக்டாக அது கான்செப்ட் இல்லைடா கான்செர்ட் அப்படின்னு எடுத்து கொடுக்குற அப்படி ஆக்சுவலியா எஸ் கான்செர்ட் நடந்தான் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விஜயண்டி இங்கே இருக்காரு சண்டே நம்ம தெரிஞ்ச பசங்களாம் போய் மீட்லாம் பண்ணிட்டுலாம் வந்தாங்க ஸோ நூறுசாமின்னு சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று வருது போல் ஸோ அதனால் அதுக்கான ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டுச்சு பட் எனிவேஸ் விஜயண்டி இஸ் அ வெரி கூல் கை ஏன்னா அவர் வந்து தான் ஒரு ஹீரோ நான் வந்து ஒரு ஆக்டர் அந்த மாதிரிலாம் வந்து அவர் என்றைக்குமே பார்க்கவே மாட்டேன் அப்படி ரொம்ப கேஷுவலாக நம்ம எப்படி பேசிப்போமோ அதே மாதிரி பேசுவோம் அப்படி அதனால் விஜயண்டி டியர் விஜயண்டி வி லவ் யூ இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு எனக்கு தெரியல யாராவது ஒருத்தவங்க இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் விஜயண்டியை கூட்டு வந்தவங்க விஜயண்டிக்கு வந்து டீ காஃபி வாங்கி கொடுத்தவங்க யாராவது ரேடியோ கேட்டுருக்கீங்கன்னா தமிழ் ஃபோனில் ப்ராவோன்னு ஒரு பையன் இருக்கான் இங்கே ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்க பையன் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப உங்களை நினச்சி ரொம்ப புலகாக இந்த மடந்து பெருமையாக சொன்னான்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் காதில் போட்டிருங்கண்ணே அவர்கிட்ட ரெண்டு நாள் கழிச்சு நான் பேசும்போது சொல்லிக்கிறேன் சரி எனிவேஸ் எனிவேஸ் நான் இப்போ தான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இப்போ என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒன்று பண்ணுறோம் இல்லாட்டி நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் அப்சைட் டவுனாக அந்த ஒரு டே மட்டும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நைட் என்னாச்சுன்னா காலையில் 5:30 எனக்கு ஒரு இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் வந்து கொழுப்பு சீக்கிரம் தூங்க வேண்டியதானே நான் வந்து 12 வீட்டில் படுத்தா 2 வரைக்கும் தூக்கமே வரமாட்டேங்குது இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போனால் எங்கள் ஊரில் இருக்கும்போது மை ஊர் இஸ் வால்பாறை என் ஊர் மட்டும் கிடையாது இது நான் நிறைய பேர் ரிலேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் ஊர் எடுத்து நான் சொல்கிறேன் ஊரில் இருந்தால் என்ன நடக்கும்னா கரெக்டாக ஒரு 8:30 ஆகும் அப்படியே வந்து பக்கத்தில் சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும் கடையெல்லாம் சாத்துவாங்க அப்புறம் இந்த வேலைக்கு போனவங்களாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க தூரத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற டிவி சத்தம் மட்டும் கேட்கும் கதவெல்லாம் சாத்தி வச்சுருப்பாங்க சில பேர் யாராவது தூரத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து யாராவது ரோட்டில் அப்படியே நடந்து போவாங்க அந்த காலடி தடம் அந்த சத்தம் மட்டும் கேட்கும் இப்படி போவோம் இது வந்து ஒரு 9:30 ஆகும்போது சத்தமே இல்லாமல் ஆகிடும் ஊரே அடங்கிடும் இந்த ஊர் அடங்கிருச்சுன்ற ஒரு ஃபீலே அந்த சைலன்ஸில் தான் நமக்கு கிடைக்குமே அப்படி கிடைக்கல அப்புறம் நம்ம நைட்டில் நைட்டு வீட்டில் உட்காந்து நம்ம ஃபேமிலிக்கிட்ட பேசி சீரியல் கீரியல் பார்த்து ஒரு 11:00-11:30 கண் வந்து எப்படின்னா கண் அதுக்கப்புறம் திறக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு தூக்கம் வந்துடும் செட்டில் ஆகிடுறோம் நம்ம ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் லிவிங் என்ன குட்டி ஒரு ஸ்மால் டவுன் இது இங்கே மட்டும் கிடையாது இது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இப்போ நம்ம எங்கே வளர்ந்துருந்தாலுமே அங்கே வந்து நைட் லைஃப் பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாருமே வந்து சீக்கிரமாக தூங்கிடுறோம் அதெலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல நைட் 2:00-3:00 போனால் கூட வந்து பகல் 12 மாதிரி வாங்க சார் சிக்கன் பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்கேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எவ்ரி ஒன் ஆர் ஆக்டிவ் அண்ட் எப்போ ரோட்டில் பார்த்தாலும் காரும் பைக்கும் போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்குது நம்மளே வந்து மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஃபுல் கட்டு கட்டுற மாதிரி நைட்டு பசிக்குது அப்படின்னா 1:30-2:00 பீட்சாவோ இல்லை பர்கரோ இல்லை வாட் எவர் இட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் ஆனால் இப்படி நைட் ஆனாலுமே நமக்கு வந்து இந்த தூக்கம் வராமல் இருக்கிறது அவர் வந்து லேட்டாக தூங்கி பழகிறதுங்கிறது எவ்வளோ கிருதலான ஒரு விஷயம் இல்லை ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா கெடுதல் தெரிஞ்சுமே

நாட் எவ்ரி ஒன் ஆர் கிரியேட்டர்ஸ் ரைட். இப்போ அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடையாதுல்ல, நமக்கு வந்து டே டைமில் தான் வேலை. நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் டே டைமில் தான் வேலை செய்கிறாங்கன்றதுனால நம்மளால் ரேமான் முறையோ அனிருத் முறையோ நைட் நைட் ஷிஃப்ட் பண்ண முடியாதுங்கிறது இன்னொரு ஒரு பிரச்சனை. பட் ஸ்டில் நைட் அமைதியாக இருக்குங்கிறது ஒரு ஃபேக்ட் தான். பட் டுபாய் மாதிரி ஆல்வேஸ் 24/7 ஆன் அண்ட் அபவுட்டாக இருக்கிற ஒரு கண்ட்ரின்ற ஒரு இடத்துக்கு இட் இஸ் வெரி ஹார்ட். அதனால் எத்தனை பேர் லேட்டாக தூங்குறீங்க, எவ்வளோ பேர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் என்னப்பா 9 மணி 10 மணிக்கெலாம் படுத்தா தூக்கம் வந்துடுது. இந்த எனக்கு உலகத்தில் யார் மேலே பொறாமல் இருக்குன்னா நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க மேலே பொறாமல் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் இருக்க தான் செய்யும் சரி, ஆனால் அது கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் படுத்ததுமே கண்ண முடியா 2 நிமிஷம் தூங்குறான் பாரு, அவனை பார்க்கும்போது எனக்கு பொறாமல் முடி பொங்கின்னு வரும். சரி ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்க. கோல் வந்து ரைட் நவ் யாவ் சாங் ஹாரிஸ் மாம்ஸ் வந்து சும்மா பட்டை திட்டி பியானோலாம் போட்டு செதுக்கி வச்சிருப்பார் அந்த பாட்டை. ஆலப்ராஜ் வாய்ஸில் யூ ஹேவ் அ சாங் ஃப்ரம் கோ. யா டோல்யூ திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு த ஈவினிங் கராக்.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
1: Tamil. 89.4.
0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: coming
0: சுட சுட புத்தம்புது பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிபடுதே என்ன தெரியுமா?
3: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
3: Distributed by Fast Club, energized by 89.4 தமிழ் எஃப்எம்.
5: இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு?
6: ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
7: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி!
8: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
7: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
8: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
7: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
8: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
9: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: வெல்கம் பேக். நம்ம ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் ஃபேம். சரி ஓகே ரைட். இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலேயே அதாவது நிறைய பேர் எப்படின்னா வந்து கேன் யூ பிலீவ் தட் திஸ் இஸ் இன் துபாய், கேன் யூ பிலீவ் தட் திஸ் இஸ் யூஏஇ அப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையாக பார்க்குறப்போ நிறைய கண்ட்ரியில் பார்க்குற நிறைய நல்ல நல்ல விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து எடுத்து நமக்காக இங்கே எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்களேன், இப்போ இந்த நாதல் ஹம்மர் இருக்குல்ல, அங்கே ஒரு பார்க் இருக்குது, சரியா? அங்கே ஒரு கேஃபே, நான் கேஃபே பேர்லாம் சொல்ல மாட்டேன், அவ்வளோதான், இவ்வளோ தான் ஹிண்ட் கொடுக்க முடியும். முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க அவனுக்கு. அப்படி போனோன்னா போய் தம்பிடே வாழை கூட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து இவ்வளோ தான் ஹிண்ட் தர முடியும். நான் கேஃபேக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாது. ஏதோ ஒன்றை மாதிரி புதுசாக லவ் பண்ணுற பையன், அவர் புதுசாக லவ் பண்ணுற பொண்ணு, ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல டேட்டுக்கான ஒரு இடத்த செட் பண்ணி தரலாம் அப்படின்னு பார்க்குறேன். அவ்வளோதான் நல்லா பண்ண முடியும். நாதல் ஹம்மரில் ஒரு ஒரு பார்க், சரியா? அங்கே ஒரு கேஃபே, ஒரு ஜாப்பனீஸ் கேஃபே, அல்டிமேட்டாக இருக்குது. சரி ஓகே, நாதல் ஹம்மர் தூரமாக உனக்கு, சரி பரவாயில்லடா. இந்த அல் ஜாரான்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா, எங்கே ஷார்ஜாக்குள்ளே, அங்கே அந்த அந்த அந்த ஏரியாவே என்னமோ, அது வின்டர்லலாம் போனீங்கன்னா அது ஏதோ ஜெர்மனி மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஏரியாவே ஜெர்மனி மாதிரி, சம் ஒரு குட்டி பார்ட் ஆஃப் யூரோப் மாதிரி இருக்குது பார்க்க. டே எப்பட ஷார்ஜாக்குள்ளே இப்படி ஒரு கம்யூனிட்டி அப்படி, அங்கே தான் வீடெல்லாம் தேடிட்டு இருந்தேன் நான், அது கிடைக்கல, அது வேறு விஷயம். ஆனால் அங்கே ஒரு அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது பார்க்குக்கு நடுவில். இந்த பார்க்குக்கு நடுவில் இருக்கிற காஃபி ஷாப் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒரு ஹாபினா சாட்டர்டே ஆனால் பிரஞ்ச் போகிறது. பிரஞ்சுங்கிறது என்ன, காலையில் இட்லி சாப்பிட்றதுக்கும் மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 11:30 மணி, அது பிரஞ்ச். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பிரஞ்ச், ஜென்ரலாக லேட் பிரேக்ஃபாஸ்ட். அதான் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாட்டர்டேயோட. சாட்டர்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிட்டுட்டு, இல்லாட்டி நான் தனியாக கூட போயிட்டு. அப்புறம் இந்த அல்கூஸில், அல்கூஸில் வந்து ஒரு ஒரு பாண்ட் பார்க்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே பார்க்குக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் பார்க்குக்கு நடுவில் இருக்கிற காஃபி ஷாப்பில் போய் உட்கார்றதுனால இருக்கிற ஒரு ஃபீலிங் என்னென்னா, உண்மையாகவே அவ்வளோ க்ரீனரி, சுற்றி முற்றி வந்து புல், மரங்கள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் வருதா? வெளியில் சூடு தான் இல்லைன்னு சொல்ல, பட் அட் த சேம் டைம் இட் ஃபீல்ஸ் ஸோ நைஸ் டு சிட் அரவுண்ட் க்ரீன். இப்போ நம்ம எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே சிட்டி சிட்டியாக இருக்குல்ல. அதான் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தா ஜான்சிபரில் இருக்க வேண்டிய, ஜான்சிபரில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செட்டப் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்புறம் மால்டிவ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு பீச் செட்டப்பை உமல்கோயினில் இருக்கிற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேனா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தர் போய் கேன் யூ பிலீவ் தட் திஸ் இஸ் இன் துபாய் அந்த மாதிரி அவங்களே வீடியோ போடுவாங்க, நீ பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? ஜுமேராவில் வந்து சேவான்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஓகே. ப்ரைஸு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், இல்லை வந்து சி என்ன ஒரு காஃபி 35 திரம் தானா, சி போடா, அப்போ உங்களுக்கு அது சீப்பாக இருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீகன், வீகன். உங்களுக்கு யாராவது வீகன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ப்ளீஸ் டேக் தம்ங்க. இந்த மாதிரி இந்த இப்போ வெயிலுக்கு எங்கே போகிறதுன்னு நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா புதுசு புதுசாக எதையாவது உருவாக்கி. ஆனால் எங்கே பார்த்தாலுமே எங்கேயோ ஒரு நாட்டில், தாய்லாண்ட்லேயோ இல்லை மால்டிவ்ஸ்லேயோ எங்கேயோ நம்ம பார்த்து வியக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை சுற்றியே கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுனே இருக்காங்க. பாருங்களேன், எங்கேயுமே போக வேண்டாம் போல, என்ன டைமு மிச்சம், இப்போ பேர் என்ன, ஃப்ளைட் செலவு மிச்சம், சரி ஏதோ ஒன்று. நான் அப்படியே கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல நல்ல பாட்டு ஒன்று போட்டு வரேன். நான் ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: என்ன சிரிப்பு, புரியல எனக்கு. சரி ஓகே, டிராஃபிக் எங்க?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: Ayya kanna mudi na solluven traffic enga nte, but still nee vande Dubai frame munnadi seriya apdi Dubai frame-oda vaasalle neenga photo edukumbodhu முன்னாடியே வந்து ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கான், அதையும் சேர்த்து எடுப்பீங்களா? அப்புறம் எல்லாரும் உங்கள் ஃபோட்டோவை பார்த்து ஃப்ரேமை பற்றி கேட்க மாட்டாங்களா, ஆக்சிடென்ட் எப்படி இருக்குது, எல்லாம் பொழச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா, அதனால் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க. ஸோ பார்த்து போங்க ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் டூ வி ஹாவ் எனி திங் எல்ஸ் டு சே, வேறு எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கியாதா மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடியும் அதுக்கப்புறம் அல்லாதா ஃபஸ்ட்டு போகிற இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் அப்படியே பீக் அடிக்க ஆரம்பிக்குது. அல்லாதா பார்க் இருக்குல்லாம் ஷார்ஜா சைடு, அங்கேயும் வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் வண்டி ஓட்டும்போது ரோட்டை கண்ணை ரோட்டு மேலே வச்சு ஓட்டுங்க, புடஞ்சி பின்னாடி வச்சு ஓட்டாதீங்க ப்ளீஸ்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: பாட்டு கொடுத்துருவோமா சம? ஓகே, 800-8940 ஃபோன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அப்படியே அந்த பாட்டை போட்டிங்கன்னா 5 மணிக்கு மேலே போகலாங்கண்ணா. ஹலோ
2: ஹலோ,
0: என்ன பாட்டு வேணும்?
2: என்ன
0: பாட்டு வேணும்? அடடாவா அசத்தெல்லாம் அப்பா நீங்க தான் கொஞ்சம் வித்தியாசமா அதை கேட்டிருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. இளையராஜா பாடியிருப்பார்ல அந்த பாட்டா? ஒரு இளையராஜா கன்னி என் ஆப்போசிட்ல உட்காந்து தலையாட்டுன்னு இருக்கு. சரி ஓகே, பாட்டு கேட்போம் நம்ம. இதே டியூன் தான் வந்து என்ன பாட்டு, என்ன அட டக்குன்னு மறந்துருச்சு, 1000 ஒருவன்ல அந்த பாட்டு வருமே, ஏங்க அது என்ன பாட்டு, தனுஷ் பாடுவார், ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது, பேர சொல்லு பேர சொல்லு டக்குன்னு சொல்லு. காத்தாடி போல நெஞ்சு கூத்தாடுது, அந்த டியூனும் இந்த டியூனும் ஒரே டியூன் தான். ஆனால் வந்து அது என்ன ரீசன்னா 1001 வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் இது சர்வம். ஓகே, ஆக்சுவலி சர்வம்க்கு அப்புறம் சாரி சர்வம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல 1001 அவர் மியூசிக் போட்டார் யுவன். ஆனால் அந்த டைம்ல யுவனுக்கும் அவருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடாகி அதுக்கப்புறம் தான் ஜிவி பிரகாஷ் கிட்ட போனார் செல்வராகவன். ஸோ அந்த டியூன் அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பாட்டுமே ஒரே மாதிரி தரும் கேட்கறதுக்கு, நீ என்ன யோசிச்சு பாரு, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். உடனே நான் 5 மணிக்கு மேலே மீட் பண்றா தம்பி.
1: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
0: கனிவான கவனத்திற்கு.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடியாக உள்ளதென்று நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மாநில நிதி நிலைமை தொடர்பிலான வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் வட்டி சம்பளம் ஓய்வூதியத்துக்காக மாநிலத்தின் 64% நிதி செலவிடப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டின் தனிநபர் மீதான கடன் 1,28,934 ரூபாயாக உள்ளதென்றும் அவர் தெரிவித்தார். மூலதன செலவை விட கடன் அளவு 2 மடங்கு அதிகம் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு செலுத்தும் வட்டி செலவால் மூலதன செலவு குறைகின்றது என்றும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டி செலவினம் கடந்த 5 ஆண்டுகளில் 61% குறைவடைந்துள்ளது. சொத்து பதிவில் இழக்கும் வருவாய் தொடர்ந்து அதிகமாக உள்ளது என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். முத்திரைத்தாள் கட்டணம் சந்தை மதிப்பை விட குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு 6.64% இருந்து 4.09% குறைவடைந்துள்ளது. தற்போதைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கை வெளியீட்டுக்கு பின்னர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: பவானிபூர் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி தேர்தல் முடிவை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தொடர்ந்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் போது அப்போதைய முதல்வரான மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரான சுவேந்து அதிகாரி போட்டியிட்டார். இவர்களோடு காங்கிரஸ் வேட்பாளர், சிபிஎம் வேட்பாளர், சுயேட்சிகள் என மேலும் 10 பேர் இந்த தொகுதியில் போட்டியிட்டனர். இதில் பதிவான வாக்குகள் மே 4 தேதி வாக்குகள் வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி தோல்வியடைந்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மம்தா பானர்ஜி 58,812 வாக்குகள் பெற்ற நிலையில் சுவேந்து அதிகாரி 73,915 வாக்குகளை பெற்றிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கடந்த வெசாக் தினத்தன்று மீகொடை பகுதியில் நடைபெற்ற தன்சல் வரிசையில் நின்றிருந்த மக்கள் மீது கேப் ரக வாகனத்தை செலுத்தி 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான விபத்துச் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 4 சந்தேகநபர்களும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேகநபர்கள் இன்று ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் ரஜீந்திரா ஜாசூரிய விளக்கமறியலை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த நீதிமன்ற விசாரணையின் போது விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவரது குடும்பத்திற்கு 1,00,000 ரூபாய் நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்த ஏனைய 5 நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா 1,00,000 ரூபாய் வீதம் நட்டஈடு வழங்க பிரதிவாதிகள் தரப்பு உடன்பாடு தெரிவித்திருந்தது.
1: அமீரக செய்திகள்.
2: G7 கூட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் சந்தித்தார். ஈரான் போரை குறிப்பிட்ட ட்ரம்ப் ஷேக் முகமது பின் ஜாயத் நஹ்யான் அவர்களை ஒரு போராளி என்று புகழ்ந்து அவர் அங்கே சென்று போராடி கொண்டிருந்தார் என்று கூறினார். அவர் செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்கின்றார். அவர் துணிச்சலான மனிதர் என்று அமீரக ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ட்ரில்லியன் கணக்கில் முதலீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
2: பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தெளிவாக கூறுவது என்னவெனில் ஈரான் எந்த சூழலிலும் அணு ஆயுதம் பெற அனுமதிக்கப்படாது என்று தெரிவித்தார். கப்பல் பாதைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. விலைகள் வேகமாக குறைந்து வருகின்றன. மிக முக்கியமாக ஈரான் ஒரு அணு ஆயுதத்தையும் பெறாது என்று டிரம்ப் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ அல்லது பெறவோ முடியாது என்பதை உறுதி செய்கின்றது என்றும் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆல்குவா மற்றும் கஸ்தியூராவில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரப்னாவில் 21 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சோம்பேறித்தனத்தை பத்தி என்னைக்காவது பேசலாமே அப்படின்னு யோசிச்சு இருக்கும் போது அது எதுக்கு பேசிட்டு அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டு அது பேசாம உண்மையாவே உண்மையாவே தான். ஏன்னா நிறைய யோசிக்கணும் அதை பத்தி. இப்போ பொதுவாகவே சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது என்ன? அப்படியே சோம்பலாக இருக்கிறது, ஒரு வேலையை செய்யாமல் தள்ளி போடுறது, இல்லாட்டி ஒரு வேலையை செய்யணுமா அப்படின்னு யோசித்து அப்படியே அந்த தாட்ஸ்லேயே உட்காந்துருக்கிறது. சோம்பேறித்தனத்துக்கு ஏகப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. பட் இன் ஜென்ரல் சோம்பேறியாக நம்ம எல்லாருமே இருக்கலாம், லேசியாக இருக்கலாம், அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இட் நம்ம சாய்ஸ் தான். மேக்ஸிமம் நம்மளோட சோம்பேறித்தனத்தை காட்டுறது அப்படிங்கிறது இந்த சண்டே தான். இந்த லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறது, அதுக்கப்புறம் அப்படியே குளிக்காமே உட்காந்துருக்குறது, இதெல்லாம் சண்டே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்துடைய ஒரு லைட் வேர்ஷன். ஹெவி வேர்ஷனும் சிலது இருக்குது, அதை நம்மளே பண்ணியிருப்போம். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு மாடி, அவன் வீடு நாலாவது மாடியில் இருக்குது, சரியா, கார் இருக்கவங்கிட்ட காரை வந்து ரோட்டில் நிறுத்திட்டான், பார்க் பண்ணிட்டான். வாடா எங்கடா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டா வந்து டாக்ஸியில் இறங்குறான். என்னடா டாக்ஸியில் வந்து இறங்குறான்னு கேட்டால், தம்பி பையன் என்ன பண்ணியிருக்கான், நாலாவது மாடியிலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கான். வந்தவனுக்கு தான் தெரியும், கீழே வந்தப்புறம் தான் வந்து வண்டி சாவியை மறந்துட்டான்னு ஊபர் ஆர்டர் பண்ணி வந்து இறங்குறான். எங்கிறது தெரியுமா, ராசல்கோர்லேருந்து துபாய் மாலுக்கு மேலே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். நின்ன இடத்துல நின்று ஒரு டாக்ஸி ஆர்டர் பண்ணி புக் பண்ணி அங்கேருந்து டாக்ஸியில் வந்து இறங்குறான், திருப்பி என்னை கொண்டு போய் விடுன்னு ஒத்தக்கால் நின்று என் டைமும் வேஸ்ட் பண்ணான். ஸோ இப்போ இந்த உலகத்திலே வந்து பிக்கஸ்ட்டு சோம்பேறித்தனம்னு சிலது நீங்களே பண்ணியிருப்பீங்க, சரியா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்களே அதை ஒன்று பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, சரி போவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து இந்த கார்டு இருக்கும், என்ன கார்டு, இந்த கீ கார்டு இருக்கும் தெரியுமா, அதாவது கீ கார்டு, கீ கார்டு ஹோட்டலுக்கா அந்த கார்டு இருக்கும்ல, அது கா ஐயோ என்னடா சொல்கிறது, ஆ செக்இன் கார்டு இருக்கும்ல, எம்ப்ளாயியோட செக்இன் கார்டு, அது வந்து சில நேரம் கார்லேயே விட்டுருவேன், எடுத்துகிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு மேலே வந்துடுவேன். நான் அப்போ தான் யோசிப்பேன், பாக்கெட்டில் வந்து கார்டு இருக்காது, இதே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுக்கவே மாட்டேன். வந்து கையில் எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி நான் கார்டை மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிடுவேன். இன்றைக்கி தான் இந்த உண்மையை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். எத்தனை பேர் என்னை சேர்ந்தவங்க கேட்டுட்டு நாளைக்கு போய் என்னை போட்டு விட போகிறானுங்களோ, சரி பரவாயில்ல. இந்த மாதிரி உலகத்துலேயே பிக்கஸ்ட்டு சோம்பேறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்களா, அது என்னென்னு எனக்கு சொல்லுங்களேன். ஆ, யார் இங்கே பெஸ்ட்டு சோம்பேறின்றதை நீங்கள் பார்த்துருவோம் நம்ம. அதாவது கால் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஃபோனை காதில் வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அவருக்கு, பெஸ்ட்டு போயிட்டார். வணக்கம்.
1: ஹலோ மாலை, வணக்கம் பிரேவோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ஷேக் தாவூத் கரெக்டா உங்க பேரு?
1: இல்ல இல்ல, ரொம்ப
0: நாளா மிஸ்டர் ராமர் தானே?
1: அதுவும் இல்ல,
0: அதாவது
1: என்ன இடையில கொஞ்ச நாள் பேசல பிரேவோ, அதனால குழப்பம்
0: ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் பிரேவோ, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நன்றாக இருக்கிறேன். என்ன என்ன இந்த மாதிரி என்ன பண்ணீங்க சொல்லுங்க.
1: அதாவது இந்த மாதிரி சொல்றதை விட ஒரு காம்படிஷன் ஒண்ணு நடத்தினாங்களா, உலகத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி யாருன்னு, அதுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பரிச அறிவிக்கிறதுக்காக எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. அப்பைக்கு அவரு பேரை அறிவிச்சு மேடைக்கு வந்து பரிசை வாங்கிட்டு போகணுன்றப்ப அவரு சொன்னார, பக்கத்துல உள்ள தட்டி எனக்கு வந்து பரிசை அறிவிச்சிருக்காங்க, போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்களா, வாங்கிட்டு வந்து தரங்களான். His name is Jossi. நீங்க சொன்னவனே எனக்கு அதுதான் பிரே வந்துச்சு, எப்படியா லைனை பிடிச்சி இந்த உட்கார இதை வந்து சொல்லியிருந்தேன். நான் இடையில ஒரு புக்ல படிச்சதுதான் இந்த காமெடி.
0: இந்த முன்னாடிலாம் இந்த புக்லயே இந்த மாதிரி கதையெல்லாம் வரும்னா கொஞ்சம் சின்னதா வரும் இல்ல?
1: அதே தான் பிரே, அந்த ஆனந்த உடன் கும்பதம் இந்த மாதிரியான இதுல சின்னோட துணுக்கு மாதிரி வரும். ஆமா, அதுல படிச்சத இப்ப நமக்கு என்னடா பிரேவோ, நம்ம வந்து இந்த துணி துவைக்கிறதுதான் கொஞ்சம் காலதாமதமா போவோம், வேற ஒண்ணும் கிடையாது.
0: ஆமா, அது சேர்ந்து சேர்ந்து கடைசியில போடுறதுக்கு துணியே இல்லாம ஆனப்புறம் நான் வந்து புது துணி வாங்கிட்டேன்.
1: இவ்வளவுக்கும்
0: வந்து கையில துவைக்கிற வேலையும் கிடையாது, மெஷின்ல
1: போட்டு
0: எடுத்து போடுறதுக்கு அவ்வளவு சோம்பு. நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு பிடிச்ச டிஷர்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் போய் புதுசா டிஷர்ட் துவைக்கல, அப்போ புதுசா டிஷர்ட் வாங்கிட்டு வந்து
1: போட்டேன்.
0: அதனாலதான் கேட்டுரு அந்த கேள்வியை. சரி, ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ,
1: தேங்க்யூ.
0: ஆக்சுவலா ஐயோ, சரி நான் சொல்லலப்பா இந்த கதைய சொல்லுவேன் நல்லா. சரி, இது இன்னைக்கு இந்த டாபிக் எப்படி போதோ அது தகுந்த மாதிரி நம்ம பேசிப்போம். ஆ, டூட்லேருந்து ஒரு பாட்டம், அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டம் வருது, கேட்டு முடியுங்க, வரேன் பேசுவோம். நான் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடா. யா,
2: back to back, அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supplier.
5: ஒரு காலத்து விட இருந்துச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா?
6: கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்டுல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5.
3: Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED.
6: தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல.
3: இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
7: தமிழ் FM தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
8: எது? மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யார் அவரு?
7: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
8: Damn it.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரம்ஸ் ஆஃப்.

0: ஓகே 5:30 ஆயிடுச்சு, பரவாயில்ல, நீ கொஞ்சம் வேகமாக போயிடும் போல டைமு. ஆனால் இப்போ அஃபிஷியலி நான் வந்து கண்ணு முடிச்சு 12 மணி நேரமா, 13 மணி நேரம் ஆகுது. அடாடா அடாடாடா, என்ன ஒரு சாதனை, என்ன ஒரு சாதனை. ஓகே, அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து நம்ம என்றைக்குமே சோம்பேறித்தனமாக இருப்போமா அப்படின்னு தெரியாது, ஆனால் என்றைக்கே ஒரு நாள் இருந்துடும் அந்த மாதிரி. ஆனால் சில நேரம் அது அப்படியே பழக்கமாக பழகிடும். என்ன அப்போ நான் இப்போ வந்து உலகத்திலே நீ வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு மாதிரி நான் சோம்பேறியாக இருந்ததே இல்லைடா அப்படின்னு நினைக்காத என்ன ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்களே, என்ன பண்ணீங்க அது சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து துணி துவைக்கிறதுக்கு சேர்ந்துனே இருக்கும், அது எப்படா எடுத்து துவைக்க போகிறோன்றதுல ஒரு சங்கட்டம். என்னத்தை எடுத்து துவைச்சு, அதான் சட்டை இருக்கே, ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறதுனாலே அது அப்படியே வந்து நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்டில் குவிச்சிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் என்றைக்காக ஒரு நாள் மொத்தமாக போட்டு மொத்தமாக எடுக்கும்போது வாஷிங் மிஷினுக்கெலாம் வாய் இருந்ததுன்னா நம்மளை வந்து அசிங்கசமாக கேட்கும். அந்த அளவுக்கு துணி துணியாக கொட்ட வேண்டியது. அதுவும் பேச்சுலர்ஸோட பசங்களோடலாம் இருக்கும்போது தினம் வாஷிங் மிஷினுக்கு வேலை கொடுப்பானுங்க பார்க்கணும். அந்த எனக்கு தெரிஞ்சு தினம் அந்த வாஷிங் மிஷின் சத்தத்தை கேட்டு கேட்டு வீட்டில் ஃபேன் ஓடுற சத்தம் மாதிரி பழக்கப்பட்ட ஒரு சத்தமாக ஆயிடுச்சு. எனிவேஸ், வெல்கம் பேக், நான் பிராபோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் த ஈவினிங் கரெக்டில். நீங்கள் இந்த மாதிரி அல்டிமேட்டாக சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்டர் என்ன பண்ணீங்க? ஹலோ,
1: வணக்கம் ப்ரோ.
0: ஆ வணக்கம், யார் பேசுகிறீங்க? நீங்க இழுக்கிறப்ப நினைச்சேன், பேரு தானே சொல்லலாம் மெதுவா, எதுக்கு அதெல்லாம் என்ன பண்ணீங்க?
1: இதுக்கு பேரும் சொல்லக்கூடாது. என்னோட ஒய்ஃப் வந்து படுத்து இருக்கும் போது பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, நான் வந்து ஒரு சைடா படுத்திருந்தேன்,
0: ஒரு சைடா
1: மூஞ்ச பாத்து பேசுங்க அப்படின்னாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா படுத்துட்டேன். நான் ஒரு வீடியோ கால் பண்ணி இப்ப மூஞ்ச பாத்து
0: பேசுறேன். எனக்கு புரியல, அதாவது இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பெட்ல அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கீங்க, சரியா? அவங்க வந்து உங்க முதுகு பார்த்த மாதிரி இருக்காங்க
1: உங்களை.
0: எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கேள்வி வேற என்னைக்காவது கேட்டா நான் கண்டிப்பா இந்த ஆன்சர் இப்படி ஒருத்தர் சொன்னாருன்னு ஞாபகத்துல வச்சிருக்கேன். ஏங்க என்னங்க செஞ்சாங்க அதுக்கு அவங்க?
1: பேசினாங்க. அதுல இன்னொரு பெனிஃபிட் ஒண்ணு இருக்கு, என்னதுங்களா, நம்ம மூஞ்சிலோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்க முடியாது. கேமரா அப்படி நவத்திக்கலாம், இப்படி நவத்திக்கலாம், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு திரும்பிக்கலாம். ஓகே,
0: ஆனா ஒரு கழிச்சு படுக்கிறதுக்கு சங்கடப்பட்டு வீடியோ கால் பண்ண ஒரே ஆளு. என் தூக்கெல்லாம் தெளிஞ்சிருச்சு. உங்க பேர்
1: சொல்லுங்களேன்.
0: நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணா, 4th மாடியெலாம் வீடு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு வண்டி கீழே எடுக்க மறந்துட்டு மேலே போய் எடுக்க சோம்பேறித்தனப்பட்டு டாக்ஸி புக் பண்ணி வந்தான்னு சொன்னல, அதுதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள். இவர் பாருங்க

0: எல்லாருக்கும் டெஸ்க் போன் இருக்கும், லேண்ட் போன்.
1: லேண்ட் போன் இருக்குமா?
0: ஆ லேண்ட் போன் இருக்கும்.
1: ஓகே.
0: இப்போ யாருக்காவது கூப்பிடணும்னா யூசுவலா நம்ம லேண்ட் மொபைல் எடுத்து லேண்ட் போன்ல கூப்பிடுவோம்.
1: சரி.
0: ஆ என்னோட சோம்பேறித்தனம் எப்படின்னா நான் நிறைய அவுட் கால்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஆஃபீஸ் அஃபிஷியலா. என்ன பண்ணுவோம், மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்து லேண்ட் லைன்ல டயல் பண்ணுமேன்றதுக்காக டைரக்டா மொபைல்ல இருந்தே கூப்பிடுவோம், என்னோட பர்சனல் மொபைல்ல இருந்தே கூப்பிடுவோம்.
1: எதுக்கு எடுத்து டயல் பண்ணி
0: எடுத்து நம்பரை பார்த்து டயல் பண்ணி கால் பண்றது?
1: மெனக்கிட்டா செய்ய
0: மாட்டேன்.
1: ஆனா அது ஓகே, ஓரளவுக்கு வந்து போய் உட்காந்து காதல் எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணும், பட் ஓகே ஓகே ஓரளவுக்கு அக்செப்டபுள். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் சரி, இது நடுவில் நீ என்ன பண்ணுங்க, Z5 இருக்குல்ல, அவங்க வந்து பயங்கர அஃபோர்டபுளாக இந்த வருஷம் ஒரு இயருக்கே வந்து அவங்களுடைய ஆனுவல் பேக்கேஜே வந்து Z5 அவங்க வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு தான் தராங்க. இருங்க, அந்த கம்மியான ரேட் எங்கன்றதை நான் எழுதி வச்சுருந்தேன், கரெக்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும், ஆனால் அதான் நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சரி, ஃபோனுன்ற ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இரு, எங்கே இது சொல்கிறேன், எழுதி வச்சுருந்த அந்த பேப்பரை காணுன்றதுனால பாட்டு கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அது டிராஃபிக் அப்டேட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன கோல்டு அப்டேட் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஜாலியாக ஒரு பாட்டு வருது, அப்படி சூப்பராக இருக்கா, கேட்டு ஃபீல் பண்ணுங்கள். நான் ப்ராவோ அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
7: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
8: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
9: தலைவர் என்னமா பாடியிருக்காருன்னா, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடர் எதற்கு. கரெக்ட் தான்ப்பா. சரி, உள்ள வந்ததுமே என்ன ஷோன்னு தெரியணும். வெல்கம் பேக் அண்ட் ஆல்சோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். கோல்டு ரேட்டு படிக்கணும், கோல்டு பட்டனை காணோம். சரி, எங்கேயா எடுத்து வச்சுட்டாங்க போல. சரி, உலகத்திலே பயங்கர சோம்பேறித்தனமான விஷயத்தை நீங்கள் பண்ணி, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்களா, அதில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னேன், கேட்டுட்டுருந்தேன். ஒருத்தர் வந்து குப்புறப்படுத்துட்டு ஒரு கழிச்சு படுத்துட்டு அந்த பக்கம் முதுகு காட்டின மாதிரி படுத்திருக்காரு ஒய்ஃப் கிட்டே. சரியா, ஏங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. திருப்பி நியாயமாக இருந்தால் ஒரு மனசு என்ன பண்ணும், என்னன்னு சொல்லி திருப்பி படுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும். ஆனால் திரும்பி படுக்கிறது கூட சோம்பேறித்தனம் பட்டு படுத்த வாக்கில் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கு பின்னாடி படதிக்கு பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட. எவ்வா நினச்சி நினச்சி நினச்சி சிரிச்சுன்னு இருந்தேன். இப்போ ஃபோன் பண்ணிட்டு இவர் கட் பண்ணிட்டு போயிருப்பார்ல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சோம்பேறித்தனம் கூட கட் பண்ணியிருப்பார். என்ன வணக்கம். ஆ வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா கேட்குது, நல்லா கேட்குதுங்க. ஆ நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. ஒரு ஒரு வாட்டி தான் கேக்குதா, கேக்கலையா, கேக்குதா இல்லையா? ஆ பேர் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எனக்கு கேக்குது. மன்சூர். சரி, மன்சூருக்கு வந்து என்ன என்ன இந்த மாதிரி பண்ணீங்க? பெட்ஷீட் ரெண்டு மாசம் முன்னாடி வாஷ் பண்ணிருக்கீங்க. சரி,
10: திருப்பி அதை வந்து பெட்ல போட்டு படுக்கிறது.
9: மறுபடியும் சொல்லுங்க. பெட்ஷீட் வந்து 2 மந்த்ஸ் முன்னாடி வாஷ் பண்ணீங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணீங்க?
10: அது வந்து காஞ்சிருச்சு, திருப்பி பெட்ல ஃபிக்ஸ் பண்ணல.
9: சரி, ஓகே.
10: அது ஃபிக்ஸ் பண்ணாம அத வந்து அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதை பெட்டுக்கு மேல போட்டுட்டு சும்மாவே போட்டுட்டு அது மேல.
9: ஐயோ கடவுளே. ஆமாங்க, அது இந்த பெட்ல அந்த நாலு பக்கம் எலாஸ்டிக் இருக்கும், அது ஒருத்தர் பிடிச்சி போட்டு அதனா அந்த அந்த மாதிரி தானே சொல்கிறீங்க, பெட் ஸ்ப்ரெட் தானே சொல்கிறீங்க. என்ன ஒரு பாட்டில் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டார். ஏங்க நீங்கள் சொல்ல, நீங்கள் பாட்டில் ஃபுல் கதையை சொல்லலைன்னா எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும் இன்னைக்கு? மன்சூர் போய் அடுத்த வாட்டி அட்டன் பண்ண கேட்டுக்கிறேன்.
11: ஹலோ, வணக்கம் ப்ரோ.
9: ஆ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
11: தீபக்.
9: தீபக், சரி தீபக் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணீங்க?
11: கர்மா.
9: சரி, அப்ப அதனால இப்போ அப்ப என்ன பண்றீங்க? அந்த மாதிரி சோம்பேறித்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பீங்களா?
11: எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு கொண்டு மாட்டை கொண்டு போய் எங்க எல்லாம் நறுக்கி வச்சிருந்த இடத்துல கட்டி வச்சு போட்டோன்னு படுத்து அந்த புல்ல மேவியானுக்கு காலி பண்ணிருச்சு வந்து எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து.
9: ஐயோ கடவுளேப்பா, தீபக் வந்து ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு போயிருக்காரு. ஆனா தீபக் மாதிரி நீங்க இருந்தீங்கனாலும் இல்லைனாலும் எனக்கு போன் அடிங்க, அப்படி என்ன பண்ணீங்கன்றது எனக்கு சொல்லுங்க. 6 மணிக்கு மேல ஜாயலுக்காசோட செம கான்டெஸ்ட் ஒன்று இருக்கு, நடத்துறேன் நான், சரியா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்றும் இல்லை பெருசாலாம் ஒன்றும் இல்லை. Z5 இருக்காங்கள, அவங்க வந்து இயர்லி மெம்பர்ஷிப் வந்து முதல்ல 275 திரம்ஸ்க்கு இருந்துச்சு, இப்போ வந்து 99.99 திரம்ஸ் ஒன்லி. அதுக்கே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து 3 மாதம் மெம்பர்ஷிப் வந்து 22 திரம்ஸ் இருந்துச்சு, இப்போ அதுவும் வந்து 19 திரம்ஸ் 99 AED ஆகிட்டாங்க. 3 மாதத்துக்கு வெறும் 19 திரம்ஸ் தான். எப்படி மாசில் என்ன பண்ணுங்க, நிறையா தமிழ் தெலுங்கு அப்புறம் கன்னடா ஹிந்தின்னு எல்லா மொழியிலையும் நல்ல நல்ல கலெக்ஷனில் சீரீஸ் படம்லாம் இருக்குது. டவுன்லோட், சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். அண்ட் ரைட் நவ் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் காதல் பாடல் ஃப்ரம் மேயாத மான், சந்தோஷ் நாராயணன் இசையில், பிரதீப் குமாரோட வாய்ஸில். நம்பராவோ. அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக் வரேன், சோம்பேறித்தனமாக இருக்குது, பாட்டு முடிச்சுட்டு மெதுவாக வரேன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
2: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல
3: ஐடி பேட்டர், புரோட்டீன் ராகி மல்டிகிரேன், நோ சோடா, நோ பிரசர்வேடிவ்ஸ், only real ingredients.
4: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு அவரு?
5: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
6: Damn it.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அடிங்க.
7: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
8: என்னங்க எல் நினோ இவெண்ட் வந்து இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க.
9: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
8: Actually matter என்ன அப்படின்னா, அதாவது பயங்கரமா இந்த வருஷம் இந்த 2026 சம்மர் வந்து யூஸ்வலாக இருக்கிற சம்மரை விட இன்னும் பயங்கர ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா பொட்டென்ஷியலி ஸ்ட்ராங் எல் நினோ இவெண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து இட் இஸ் ட்ராயிங் க்ளோஸ் அட்டென்ஷன். ஓகே, அதாவது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 49 டிகிரி 50 டிகிரி வரைக்கும்லாம் போகுன்றாங்க. இந்த எல் நினோங்கிறது என்னென்னா, அடுத்து சொல்கிறேன், அடுத்து 5-6 மணிக்கு மேலே சொல்கிறேன். பட் ஸ்டில் இந்த வருஷம் செம்ம சூடாக இருக்க போகுது தம்பே. கார் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து தீய போது நல்லா உள்ளுக்குள்ளே ஏசி தான், ஆனால் வண்டி வெளியில் நிப்பாட்டிட்டு திருப்பி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வண்டி எடுக்கிறப்போ தெரியும் நல்லா மைக்ரோவேவ் ஆக போகிறோம் நம்ம.
9: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
8: ரங்கல் கண்ணாலி வசந்தி இழு பாண்டி அந்த பாட்டு அப்படியே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாட்டு இல்லாமல் இன்னும் அதை விட சூப்பர் சூப்பரான பாட்டுலாம் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ரைட் நோ ஆம்பளை படத்துலேருந்து உங்களுக்கு ஹிப்ஹாப் தமிழை எழுதி பாடிய சூப்பரான ஒரு பாட்டு வந்துவே உங்களை நான் 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். என்ன இதே டாப்பிக்கில் பேசுவோம், ஓகேவா? என்ன
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot, matrum pala blockbuster movies, verum 99.99 dirhams per year la enjoy பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading, Genuine Parts Center for Japanese Cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதல்வர் விஜய் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்கை காற்றில் பறக்க விட்டார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மொத்த கடனும் தள்ளுபடி செய்யப்படுவதாக நீங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை உங்கள் முதிர்ச்சியற்ற நிர்வாகத்துக்கான மற்றும் ஒரு சான்று என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ளவர்களின் பயிர்கடனை எப்போது முழுமையாக ரத்து செய்வீர்கள் என்று கேட்டால் 50,000, 75,000 என கந்து வட்டிக்காரன் போல கடன் வரம்பை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக் கொண்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிலும் 75,000 வரை வைத்துள்ளவர்களுக்கு மட்டும்தான் 100% தள்ளுபடி எனவும், அதற்கு மேல் கடன் இருந்தால் வெறும் 35,000 வரை மட்டுமே தள்ளுபடி எனவும் கூறுவது சமூக சமநிலைக்கு எதிரானது என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரை சென்றடைந்துள்ளார். உலக தலைவர்களை சந்தித்து உலகளாவிய விவகாரங்களை பற்றிய பார்வைகளை பரிமாறிக்கொள்ள ஆவலாக காத்திருக்கின்றேன் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீடித்த மற்றும் வளம் நிறைந்த பூமிக்காக கூட்டு முயற்சிகளை நவீனப்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்தும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் வருவதற்கு முன்னர் ஸ்லோவாக்கியா மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணித்திருந்தார். ஸ்லோவாக்கியாவில் புலம்பெயர்தல், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வகையில் 11 ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டன. ஸ்லோவாக்கியா நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சரத் விஜய் வர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: யுரேனியம் செறிவூட்டல் ஈரானின் அணு திட்டம் தொடர்பான அடுத்த கட்ட அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் பெறும் என்று ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் பஜித் தாக்கித் ரவான்ஷி தெரிவித்துள்ளார். அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் அணு விவகாரங்களை மையமாக கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார். குறிப்பாக யுரேனியம் செறிவு நிலை, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு, எதிர்காலத்தில் ஈரானின் அணு தேவைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். இந்த தகவலை ஈரானிய செய்தி நிறுவனம் வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவாதங்கள் ஈரானின் அணு திட்டம் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும் என்பதில் முக்கிய தீர்மானமிக்க கட்டமாக பார்க்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சவுதி அரேபியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பராக்கா அணு ஆற்றல் நிலையம் அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளன. 2026 மே 17 அன்று நடைபெற்ற இந்த தாக்குதல் ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு தொடர்புடையதாக கூறப்படுகின்றது. இது அணு நிலையத்தின் உள் பாதுகாப்பு வலயத்துக்கு வெளியே உள்ள மின்சார உட்கட்டமைப்பை குறிவைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயலை சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல் என உலக நாடுகள் விவரித்துள்ளன.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பி பாய் கச்சா எண்ணெய் விலை 3.90% சரிந்து 77.60 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 3.27% சரிந்து 80.45 டாலராக உள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுவதை சந்தைகள் சாதகமான செய்தியாக கருதுவதால் எண்ணெய் விலைகள் நேற்று முதல் சரிய தொடங்கின. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: मुझे कैसे बुलाया तुमने?
5: Rolex. Rolex.
6: Sir! Yes, sir!
7: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
1: 89.4 Star of the Month.
8: Singer SPB.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: இந்த எல்நினோ அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் வெதர் இவெண்ட்டான் சரியா. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த பெசிஃபிக் ஓஷன் இருக்குல்ல, அந்த பெசிஃபிக் ஓஷன் வந்து பெசிஃபிக் பெருங்கடல் வந்து அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி நார்மலாக இருக்கிறத விட பயங்கர சூடாகுமா, அது நம்மளையும் பாதிக்குமா. அது இந்த வருஷம் நடக்கும், அது ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நடக்கும். அதனால் வந்து பயங்கரமாக சூடாகும். அதனால் மாப்பு இந்த வருஷம் உனக்கு சம்மர் சரியான ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் 96% மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலப்பா, பீக் சம்மரில் மழை வந்தால் எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா சூடை கிளப்பி விட்டு போயிடுமே.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: அதாவது என்னென்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து எல்நினோனா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஜக்கூசி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஜக்கூசின்றது குட்டியாக இருக்கும். நான் சின்னதுலலாம் நான் நினச்சேன் ஜக்கூசிங்கிறது குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஜக்கூசி இஸ் வார்மர் வாட்டர், ஆனால் ஸ்விம்மிங் பூல் வந்து சில்லுன்னு இருக்கும் கரெக்டாக. ஆமாம், ஸோ அந்த ஜக்கூசி எப்படி சூடான தண்ணி இருக்குமோ ஒரு மிஸ் ஒரு ஒரு சுவிட்சை போட்டால், அதுதான் வந்து எல்நினோ. அதுவும் இந்த பெரு அந்த வெஸ்டர்ன் ஈக்வடர்லலாம் பயங்கர ஹெவி ரெயின் ஃப்ளட்டெல்லாம் வரும். ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவிலலாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப அப்படி வறண்ட சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப சூடாக இருக்கும் போல். ஃபார்மிங்கு, ஃபிஷிங்கு, அப்புறம் வந்து வாட்டர் சப்ளைஸ் இதெல்லாம் பயங்கரமாக ரொம்ப அடிபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து 9-12 மாதம், அதுவும் ஒரு வருஷத்துக்கு இந்த எல்நினோ வந்து லாஸ்ட் ஆகுமா, பட் எல்லா இடத்துலையும் இப்படி கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஸோ யூஸ்வலாக 2-7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த எல்நினோ வந்து இது வந்து ஒரு ஃபினாமினன் 2-7 வருஷத்துக்கு கூட தான் நடக்கும். ஆனால் வந்து இந்த வருஷம் நடக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. 80% சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நான் இன்றைக்கி காலையிலலாம் வந்து சூடு இல்லை அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 5 மணி 4 மணிக்கெலாம் வெளில போனோம். அதுவும் புர்ஜுமான் பார்க்கிங்க்கு போகிறேன், பார்க்கிங்கே கிடைக்கல. P2 பார்க் பண்ணிட்டேன். P2 மேலே போயிட்டு கீழே P2 அதாவது பேஸ்மெண்ட் பார்க்கிங் செகண்ட் லெவலுக்கு வரேன், நிற்க முடியல. ஐயோ இன்னும் சூடு. அதுவும் அந்த பார்க்கிங்லலாம் அந்த பசங்களாம் இருப்பாங்களே, அந்த வண்டி க்ளீன் பண்ணுற பசங்களாம் எனக்குலாம் எப்படி தான் எப்படி நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்களுக்குலாம் பழக்கம் இருக்கா, என்ன இருந்தாலும் சூடு சூடு தானே அவங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க பெட்ரோல் அடித்து தருவாங்களா நமக்கு அவங்க. அப்புறம் எம்ப்ளாயீஸ், வெளியில் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் டெலிவரி பண்ணுறவங்க, டெலிவரி ரைடர்ஸ், சைக்கிளில் வந்து டெலிவரி பண்ணுறவங்க, எனக்கு நிஜமாகவே அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது தண்ணி இன்னி கொடுத்து விடுங்க யாராவது வந்தால். என்ன ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பாட்டில் தண்ணி ஒரு கேன் வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட. சும்மா புது கேன் கொடுங்க சரியா, புது கேன் கொடுங்க, அவங்களும் வந்து சில்லுன்னு கொடுங்க, நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி சரி ஓகே மனுஷங்க இந்த மாதிரி இருக்காங்க பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கல. கரெக்டாக ஓகே. இப்போ வந்து ஒரு நல்ல மேட்டரை சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லுவேனா, இது வந்து ஒரு மெமரி கேம் ஓகே. இப்போ நீங்கள் வந்து 050-252-8940 இந்த நம்பரை ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. இப்போ வந்து எங்கடாவது காணோம், தேடும் போது கிடைக்க மாட்டேங்கிட்டே. சரி நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரவா. ஆக்சுவலாக எங்க நம்ம கிடச்சிதா கிடைக்கலையா தேடுங்கடா எடான சாவடிக்கிறீங்க அப்படி போட்டு. சரி ஓகே நான் வந்து தேடிட்டு இருக்கேன், எனக்கு கடையில் இப்போ கிடச்சதுமே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் என்ன. ஓகே ஆக்சுவலி ஒரு கான்டெஸ்ட்டு, ஆனால் சூப்பராக உங்களுக்கு 250 திரம்ஸ் வவுச்சர் வேணும் அப்படின்னா, இப்போ வந்து பரவாயில்ல இந்த பையன் இப்படியே தேடி கண்டுபிடிச்சா தான் நமக்கு தந்துருவான்ற நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். யா ஸோ 18-carat டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஓகே. அப்புறம் 4¾ சாவரன் போல்கி நெக்லஸ், அப்புறம் டர்க்கிஷ் ஸ்டைல் 22-carat கோல்டு இயர் ரிங்ஸ். இது வந்து வெறும் 3 பேர் தான். joylucas.com அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நகையுடைய பேர் வந்து இப்படி சூப்பராக அழகாக போட்டிருப்பாங்க ஓகே. இப்படி என்ன பண்ணுவீங்கன்னா, நான் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருவீங்களாம், joylucas JA அப்படின்னு போட்டு உங்கள் பேர் போட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிடுவீங்களா. ஆனால் ரேண்டமாக யாருக்காவது கால் பண்ணுவேன். நீங்கள் அப்போ வந்து மினிமம் 2 பேர் சொல்லி காட்டணும். சொன்னீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் பண்ணுவோமா? திடீர்னு கூப்பிடுவேன் நான் என்ன. ஓகே, கரெக்டாக சொல்லிடணும் நீங்கள். ஓகே, எனிவேஸ் யூ ஹாவ் டூ சாங்ஸ், ஒன் ஃப்ரம் யான் அண்ட் தி அதர் ஒன் ஃப்ரம் மெர்சல். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Back to back. Rain the party.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம்.

0: ஓகே,
1: கோல்டன் சேலஞ்ச் வித் ஜாய் ஆலுகாஸ்.
0: நான் வந்து இப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ வாட்ஸ்அப்பை தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேனே. சரி ஓகே ரைட். அதாவது உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஜென்ரலி அப்போ இப்போ ஜாலகாசுடைய ஒரு சேலஞ்ச் வந்து இப்போ ஒன்று பணம் ஒன்று பண்ண போகிறோம். இட்ஸ் அ மெமரி கேம். ஓகே, ஒன்று நகையோட பேர்லாம் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி joyalukas.com/ae அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இது வரும் நகையோட பேர்லாம் வரும். அதில் ஏதாவது ஒரு பேரை நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 250 dirhams மதிப்புள்ள டைமண்ட் வவுச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஆ சரி, பார்ப்போம் என்ன சரியாக சொல்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இப்போ இன்னொரு 7 மணி வரைக்கும் இந்த கான்டெஸ்ட் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் பார்ட்டிசிபேட், ஆமாம்மா எனக்கு வேணும்ப்பா 250 dirhams பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா படப்படன்னு ஃபோன் எடுத்து 800-8940 ஃபோன் அடிக்காதீங்க, நான் அடிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், படான்னு ஜேஏ அப்படின்னு போட்டு உங்கள் பேரை வந்து இது பண்ணுங்கள். நான் திடீர்னு இங்கேருந்து உங்களுக்காக நான் ஃபோன் பண்ணுவேன்னா ஃபோன் பண்ணதுமே இப்போ வந்து ஏதாவது ஒரு பேரை நீங்கள் வந்து அந்த தங்க நகையோட பேரை வந்து எனக்கு நீங்கள் சொல்லி காட்டுவீங்களாம். சரியா? சரி பாப்போம், ஒருத்தருக்கு டைப் பண்ணுவோம். ஹலோ ஹலோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எடுக்கணும், அவர் எடுக்கணும்னா ரிங் போகணும், ரிங்கும் போயிடுச்சு. சரி பாப்போம் கரெக்டாக சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆ சரியா? இன்னும் இவர் ஆ ஹலோ மிஸ்டர் ரஹமத்துல்லா. சரி ஓகே, யார் பேசுகிறா தெரியுதா? நகையோட பேர் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு கையில் வந்து இவ்வளோ காசு இவ்வளோ மதிப்புள்ள வவுச்சரை வச்சுட்டு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணால் இப்படி சொதப்புறீங்களே எல்லாரும். சரி பார்ப்போம், இன்னொருத்தருக்கு அடிப்போம், அவர் கரெக்டாக பேசுகிறாருன்னு பார்ப்போம். சரி ஓகே, இங்கே பார்ப்போம். நான் வந்து சொல்லவா மறுபடியும், அடாடாடாடாடா இந்த லைவ் கால் பண்ணுறதுல இருக்கிற ஒரு பெரிய தொல்லையே தான். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இங்கேருந்து ஃபோன் அடிப்பேனா, ஆனால் வந்து ஃபோனே போகாது. ஏன்னா அவங்க அந்த நேரம் பார்த்து யாருக்காவது, நம்ம எல்லாருமே இப்படி தான் இல்லை, முக்காவாசி நேரம் வெட்டியாகவே வச்சுருப்போம் ஃபோனை, ஆனால் முக்கியமான கால் வரும்போது வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை ஃபோன் எடுக்காமல் விட்டுறது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அடிக்கிறேன், இவர் எடுக்கலைன்னா அவள் தான் இவருக்கு லாஸ். சரி ஓகே, வினோத்குமாருக்கு லாஸ். மிஸ்டர் வினோத்குமார் இப்போ தான் அனுப்புனார், ஜஸ்ட் அ மினிட் அகோ ஹி ஓகே, ஐ அம் நாட் கோனா கால் ஹிம் அகேன். சரி ஓகே, வேறு யாருன்னு பார்ப்போம். என்ன இது, என்ன இது? ம், ஓகே சரி. இப்போ வந்து இன்னொருத்தருக்கு அடிக்கிறேன். இப்போ யாராச்சும் இஃப் யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங், நீங்கள் வந்து 0502528940 ஜேஏன்னு போட்டு உங்கள் பேரை மட்டும் போடுங்க, ஐ வில் கால் யூ அண்ட் தென் வீல் சி வாட் டு டூ.
2: ஹலோ
0: ஹலோ ஹலோ ஹலோ, என்ன என்ன சிரிப்பு பின்னாடி?
2: பின்னாடி எல்லாம் இல்லை, சைடில் இருக்கிறோம்
0: சைடில். சரி ரேடியோ வாலியம் குறைங்க, குறைச்சிட்டு ஜாலுகாஸோட இது சொல்லுங்க.
2: பாய் நீங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க, என்ன பாய் பின்னாடி கான்டெஸ்ட்ல பங்கு பெற்று பேசி

0: சொல்றது
1: நோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் கரெக்டா டியூட்டி கிளம்பி போறப்போ தான் இந்த மெசேஜை வந்துடும் உங்க மெசேஜை பார்த்தேன்.
0: வெரி குட்.
1: நீங்க உடனே சரி ஓகே நீங்க அடுத்த கால் பண்றப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டேன். அப்படி ஓகே நான் ட்ரை பண்றேன்.
0: சொல்லுங்க யா சொல்லுங்க. ஒன்னு சொன்னாலும்
1: அபூர்வா மாலை.
0: அபூர்வா மாலையா?
1: இல்ல அந்த வெப்சைட் நான் ஓபன் நீங்க வேணா மூணு சொல்லுங்க நான் அப்படியே ட்ரை பண்ணி சொல்லிடுறேனே.
0: அதாவது எப்படி அதுக்கு நான் டைரக்டா வவுச்சர் கொடுத்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு போயிட்டேன். ஏதாவது ஏதாவது பண்ணிடுவலாம். ஐயோ ஆண்டவா, டே தம்பிங்களா, இந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கொடுக்கும்போது நீ வந்து எப்படின்னா கொஞ்சம் சிம்பிளான பேரை கொடுத்தா ஜாலி. பட் ஓகே, இது சிம்பிளா தானே இருக்கு இல்ல இல்லையா? கஷ்டமாக இருக்குது இல்லையே? சரி ஓகே, ஃபைனலி நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சரியா, இது மூணையே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட், இது ஒன்று. ஓகே, அப்புறம் 4¾ சவரன் பால்கி நெக்லஸ், இது ரெண்டு. அப்புறம் டர்க்கிஷ் ஸ்டைல் 22 கேரட் கோல்டு இயர் ரிங்ஸ், இது மூணு. இதை கரெக்டாக சொல்லலாம் அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணும்போது. அவள் தான் எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் தான், சொதப்பிட்டீங்கன்னா அவள் தான் முடிஞ்சது. ஓகே,
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
3: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்ங்க.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
5: என்னங்க,
6: எப்ப வரீங்க?
7: இன்னும் ரெண்டே நாள் தாமா.
6: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
7: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
6: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் அது.
7: உனக்கும் கூட.
8: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைஸ்.
6: கிச்சன்ல யாரு?
7: மா, ரிலாக்ஸ், நான் தான்.
6: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
7: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டிகிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
6: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
7: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
6: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
7: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டே இல்ல.
9: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரிடியன்ட்ஸ்.
3: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி யுஏஇ லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தாய் from Nepal. அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA, for 18 and above only. Terms and conditions apply.
10: You are back.
11: பாருங்க, யாருக்குமே டைம் இல்லை, அதனால போட்டியில் கலந்துக்கணும், உங்களுக்கு வந்து வவுச்சர் வேணுங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் கொஞ்சமாவது டெடிக்கேஷனோட விளாண்டிங்கன்னா எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் பாட்டில் மெசேஜ் பண்ணிட்டு என்ன மேட்டர்னே தெரிஞ்சுக்காமல் அடுத்த வேலையை பார்க்குறீங்க. நான் ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட பேசினிருக்கேன், ஆனால் உங்களுக்கு ஆன்சரும் தெரில. ஸோ த திங் இஸ், அந்த நேரத்தில் ஆன்சர் தெரிஞ்சவங்க யாராவது விளையாண்டு ஜெயிக்கலாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அதனால் டோன்ட் வேஸ்ட் அதர்ஸ் டைம் அண்ட் யுவர் டைம் அண்ட் மை டைம் ஆஸ் வெல். புரிதோ? நான் ஆர்ஜிலே ஒரு ரவுடி ஆர்ஜி ஆகும், காண்டாயிடுவேன் நான். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு கால் மீ, நானே கால் பண்ணுறேன். ஆ, ஓகேவா? நிறைய பேர் வந்து எனக்கு இங்கே கால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயா, என்னை கால் பண்ண விடுக்க ஐயா. அதாவது எப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எப்படின்னா, அதாவது நான் வந்து கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்தாப்பில் கால் வந்துருச்சுன்னா அந்த கால் ஃபஸ்ட் அட்டன் ஆகிடும். ஆமாம், அதனால் இந்த ஆன்லைன்லேருந்தோ இருந்து லைவ்லேருந்து கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். இப்போ இவருக்கு லைன் போகுது, பார்ப்போம். இவர் எடுக்காமட்டோம், வவுச்சர்ஸ்லாம் நானே தீட்டும். ஹலோ, வணக்கம்
12: ஐயா. இந்த மாதிரி மிரட்டி மிரட்டி எடுக்க வச்சிட்டீங்க
11: ஐயா. மிரட்டி மிரட்டி ஐயா, மிரட்டி மிரட்டி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் நானே வந்து மிமிக்ரி பண்ணி பேசி. ஆ சரி, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லாயிருக்கேன், நல்லாயிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஆ ஹலோ.
12: 18
11: மீதி சொல்லல. நீங்க வவுச்சர் கிழிச்சு பாதி பாதியே கொடுத்துருவா? யாரு பக்கத்துல பையனா? டேய் தம்பி, டேய் இவங்க பாடுறா, உங்க அப்பா பாரு. ஒரு வாட்டி சிம்பிளா சொன்னது நோட் பண்ணி வைக்காம இவர் என்கிட்டே வந்து நீங்க தான் சொன்னீங்கன்றா டே. சரி மிஸ்
13: நீங்க
11: அப்பாவை போய் திட்டாடே நானு. சரி ஐயா, நீ சொன்ன தப்பு. சரியா? சரி, ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். ஒரே ஒரு டக்குன்னு ட்ரை ஒரு ட்ரை கொடுத்துருங்க அப்படியே. ஆனாம்மா என்ன என்ன ஓகேன்ட்டு அவர் பட்ட சைலண்டாக இருக்கு. சரி ஓகே, என்ன இன்னைக்கு இந்த கேம் இன்னைக்கு முடியாது போலையே, என்ன இது கந்தர்வ கோட்டை சபஸ்தானம் மாதிரி இப்படியே வந்து என்னை கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணே இருக்கு இந்த கேம். ஓகே ரைட்டு, நான் இப்போ வந்து வேற ஒருத்தர் கூட போகிறேன். எனக்கு எழுத்தாப்பில் கால் பண்ணாதீங்க, ஏன்னா பண்ணால் இந்த கால் அட்டன் ஆகிடும், நான் கால் பண்ணுறவங்களுக்கு கால் போகாது. ஓகே, எல்லா விஷயத்துக்கும் ஓப்பனாக ஆனர்லேயே சொல்ல வேண்டியதாக இருக்குண்ணா. இவர் கண்டிப்பா சொல்லிடுவார் நினைக்கிறேன். ஒருத்தர் ஒண்ணு சொல்லுங்களேன். ஹலோ
0: ஹலோ,
11: வணக்கம்.
0: வணக்கம் ப்ரோ.
11: வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், பதில் சொல்லுங்க. ஐயா எங்கடா அந்த
0: வாட்டர்
11: இல்ல எந்த
0: 18 கேரட் லைட் லைட் வெயிட்.
11: அடிச்சலாம் வா வா, அப்படிதான் கரெக்ட் தான். மீடியம் கேரட் லைட் வெயிட் வாட் என்னது லைட் வெயிட்ல என்னது? ஐயோ ஒரு கேம்
0: லைட் வெயிட், லைட் வெயிட் பேங்கிள்,
11: லைட் வெயிட் பேங்கிளா,
0: பேங்கிளா ரிங்கா?
11: கரெக்டா சொல்லுங்க, பேங்கிளா ரிங்கா?
0: ரிங்கு.
11: தப்பு கடவுளே. சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நீ பாருங்க, எனக்கு இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்குது. நான் அதுக்குள்ளே இன்னும் ஒரே ஒருத்தருக்கு நான் வந்து மெசேஜ் போட்டு கரெக்டாக அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்றேன். சரியா? அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லை. நானே என் பேரை நானே இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆனால் கடைசியாக ஒரு வாட்டி ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தலாம் அண்ணா. சரியா? ஓகேவா? சரி ஓகே, லெட்ஸ் செக். ஆனால் 250 திரம்ஸ்க்கு வவுச்சர் கையில் வச்சுட்டு நீ என்ன சொதப்புறீங்க எல்லாரும். இந்நேரம் நானாக இருந்தால் நானும் சொதப்பிடுவேன், பட் சொல்கிறேன். சரி எங்கே? ஓகே இந்த நம்பர். அப்புறம் ஓகே கஷ்டம் உங்ககிட்ட, உங்களுக்கெல்லாம் வந்து கேம் விளையாடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஏன்னா கேம் விளையாட சொதப்பினா பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து கால் பண்ணாதீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா என்னால் எதிர்த்தாப்பில் கால் பண்ண முடியாது. ஓகே எனிவேஸ் எனிவேஸ் ஐம் கனா கால் சம்படி நவ், வில் சி. இன்ஃபேக்ட் நான் கால் பண்ணிட்டேன், லைன் போகுது. அமல்ராஜுக்கு லைன் போயிட்டு இருக்குமா? அமல்ராஜ், ஐயோ அமல் பிக் பண்ணியா? அமலே ஐயா எனக்கு எங்க பாருங்களேன், இப்போ 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க மெசேஜ். ஹலோ
0: ஹலோ,
11: அப்படியே இந்த ரேடியோ வால்யூம் குறைங்க பார்ப்போம். இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம்.
0: 18 கேரட் லைட் வெயிட் டெய்லி பிரேஸ்லெட்.
11: எனக்கு
5: Golden Song of the Hour.
10: Golden Song of the Hour.
13: Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெற்றி
2: வெற்றியாளர்களுக்கு 99.99 AD இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக only at அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கிராமா சென்டர் துபாய்.

0: வெல்கம் பேக். நீங்கள் பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன். அண்டு நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் ஆக்சுவலி, ஏன்னா வந்து வவுச்சர் வந்து வவுச்சரோட ரேட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கூட ஓகே தான். அவரே இதுக்கு முன்னாடி பேசினவரில் அமல்ராஜ் வின் பண்ணிட்டு அப்படி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரிங்குன்னு சொல்லிட்டார். ஆனால் ஆக்சுவலி வந்து பிரேஸ்லெட் அது, ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கான கோல்டு ஜுவல்லரி அப்படிங்கிறதுனால அது கரெக்டாக சொல்லி ஆகணும் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து இந்த டெய்லி வேர்லாம் சொல்லலாம் கூட பரவாயில்ல, ஆனால் சொன்னதே சொல்லக்கூடாது. இப்போ வேறு ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த வெப்சைட், ஹலோ
1: ஹலோ
0: மிஸ்டர் ஷபீர், சரி ஓகே, பின்னாடி அப்படியே அந்த வால்யூம் குறைங்க பார்ப்போம். இப்போ அப்படியே கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். 24 carat இருங்க, 24 carat போல்கி நெக்லஸா? வா, ஆக்சுவலி போல்கி நெக்லஸ் கரெக்டு, ஆனால் 24 carat தப்பு. ஏன்னா இப்போ வந்து ஓகே, டு பி ஆனஸ்ட், 24 carat போல்கி நெக்லஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் ஓகே. ஆனால் அட் த சேம் டைம் நான் கொடுத்த லிஸ்ட்டில் அது இல்லை, ஸோ அதனால் I'm very sorry, but in that I called you. Next time, try it. Thank you, brother. So, now, what am I doing? You have noted it. Okay, now, this is what I want to say. I'm not going to say jawlcast.com/AE. That's where you go. Brand is very good. ஓகே, ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள், அதுலேருந்து கரெக்டாக சொல்லணும், தப்பாக சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ வந்து கடைசியாக நான் பாட்டு போகிறதுக்கு படி ஒன்று கரெக்டாக நான் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன். 18 carat டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட் ஓகே. 4¾ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, 4¾ செவரன் போல்கி நெக்லஸ் டர்க்கிஷ் ஸ்டைல் 22 carat கோல்டு இயர் ரிங்ஸ். இதற்கேயான பேர் அதனால். ஸோ கரெக்டாக பார்த்து சொல்லிடுங்க, வந்து உங்களை அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் ஓகே. ஓகே, வந்து கஜினிலேருந்து ஒரு பாட்டு வேணும்னு ஒருத்தர் கேட்டுனே இருந்தார். கஜினின்ற கஜினி படத்துலேருந்து பாட்டு கேட்கறதுனால எனக்கு அடிக்கடி மறந்து போகுது, பட் இருந்தாலும் இப்போ மறக்க மாட்டேன் நான். பாட்டு ஒரு கேட்டு முடியுங்க, ஐ வில் பி பேக் ஆஃப்டர் 7 PM. பை
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 carat அண்ட் 18 carat கோல்டு ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
4: தமிழக செய்திகள்.
3: தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான புதிய கல்வியாண்டு நாட்காட்டியை பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகளுக்கு மொத்தம் 210 வேலை நாட்கள் மட்டுமே இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெளியிடப்பட்ட கால அட்டவணைகளில் 220 வேலை நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மேலும் பல சனிக்கிழமைகளிலும் வகுப்புகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதிய விதிமுறைகளின்படி வாரந்தோறும் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பள்ளிகளுக்கு முழு நாள் விடுமுறையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் 22 நாட்கள் அரசு பொது விடுமுறை நாட்களாக பட்டியலிடப்பட்டுள்ளது.
4: இந்திய செய்திகள்.
3: வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது என்று கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நீட் மறுதேர்வு விவகாரத்தில் தற்காலிகமாக டெலிகிராம் செயலியை மோடி அரசு முடக்கியுள்ளது. உண்மையில் மோடி முதலில் கோர வேண்டியது லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை முடக்கிய தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையை பயன்படுத்துதல், டெலிகிராம் செயலியை முடக்குதல் அல்லது வினாத்தாள் கசிவு மாஃபியாவை காப்பாற்ற சிறிய குற்றவாளிகளை மட்டும் பிடித்தல் போன்ற செயல்களை மோடி அரசு செய்வதற்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் 90 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருப்பதுதான் என்று மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தார். இந்த மோசடியாலும் ஊழலாலும் 9 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
4: இலங்கை செய்திகள்.
3: ஜூன் மாதத்தின் முதல் 14 நாட்களுக்குள் 54,465 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இக்கால பகுதியில் இந்தியாவில் இருந்து மட்டும் 21,839 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையில் 42%. மேலும் இந்த காலப்பகுதியில் சீனாவில் இருந்து 3,503 பேரும், ஐக்கிய ராச்சியத்தில் இருந்து 4,160 பேரும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 3,105 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.
4: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுடனான இறுதி ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் வெளியிடலாம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இறுதிக்கட்ட ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை தொடங்கலாம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் தலைவர்களால் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை நேரில் கையொப்பமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருநாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அணுசக்தி ஆய்வாளர்கள் ஈரானுக்கு திரும்ப நிச்சயமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜே டி வான்ஸ் தெரிவித்திருந்தார். அபுதாபியில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான சிறப்பு மனநல சேவைகளின் அணுகலை அதிகரிக்கும் நோக்கில் புதிய அர்ப்பணிக்கப்பட்ட மனநல சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பியோ ஹெல்த் அறிவித்துள்ள சக்கீனா ஃபார் சில்ட்ரன் என்ற இந்த திட்டம் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த வருடத்தை குடும்பத்துக்கான வருடமாக அறிவித்த நிகழ்வின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது குடும்ப நலனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஆரோக்கியமான மற்றும் தாங்கும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. சக்கீனா ஃபார் சில்ட்ரன் திட்டத்தின் கீழ் மாதத்தில் 500 குழந்தைகள் வரை சேவை அளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகள் அரபு, ஆங்கிலம், ஹிந்தி, உருது மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் வழங்கப்படும்.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலை ஓரளவுக்கு நிலையாக உள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.18% உயர்ந்து 4,338.62 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்று மாலை நிலவரப்படி தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை 520 dirhams 75 fils இருந்த 24 carat தங்கத்தின் விலை 523 dirhams உயர்ந்தது. 22 carat தங்கத்தின் விலை 484 dirhams 50 fils உயர்வடைந்துள்ளது. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: Was brought to you by Danya Group of Companies since 1982.
6: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
7: சொல்லு.
6: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்கு

0: சோ சோ சோ சோ சொக்குலாரி சொப்ன சுந்தரி எங்க யுஏஇ அப்டேட் சொல்லுடி. வெளியில போனா அபுதாபியில வந்து நான் சொல்றேன் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு 35.2 டிகிரி. ஆனா வந்து 44 டிகிரி அளவுக்கு வந்து ஃபீல் ஆகுமா எப்படி இது எனக்கு புரியலையே. சரி ஓகே வாட்ஸ் இன் சார்ஜா சார்ஜா பாருங்க ஐயோ 36.3 டிகிரி சரியா. ஆனால் 49 டிகிரி மாதிரி ஃபீல் ஆகுமா சூடு இன்னைக்கு சார்ஜாவில். சார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேலை செய்கிறவங்கலாம் பாவம். சரி ஓகே அஜ்மானும் அதே மாதிரி தான் 49 டிகிரி மாதிரி ஃபீல் ஆகுமா ஆனால் 36 தான் காட்டுது. ராசல் கேமாவும் நல்லா சூடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 37 டிகிரி பாயிண்ட் 2 ஓகே அது 41 மாதிரி ஃபீல் ஆகும். ஃபுஜேரா வந்து 35.4 டிகிரியா ஆனால் 28 டிகிரி 28 டிகிரி மாதிரி தான் ஃபீல் ஆகும். பரவாயில்ல கொஞ்சம் நாங்கள் குழுக்குழும் இருக்குமே அப்படின்னா. ஸோ அலைன் வந்து 39.2 டிகிரியா பரவாயில்ல அதுவும் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது சூடு. உமல்குவைன் வந்து 36.3 டிகிரியா. என் உள்ளதுலேயே ஷார்ஜாவும் அபுதாபியும் தான் வந்து ஐயோ கடவுளே. சரி யாரும் வெளில போகாதீங்கன்னா
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 or visit abccargo.ae.
0: வெல்கம் பேக். நான் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இப்போலாம் வந்து இந்த சம்மர் இப்போ அதாவது இப்போ இந்த சம்மர் ஒரு 18-19 தேதியிலிருந்து 12-12 மாறிடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா 12-12னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் நைட்டாக இருக்குமா? யூஸ்வலாக அப்படி தானே? அப்படின்னா யூஸ்வலாக அப்படி கிடையாது. பகல் வந்து வின்டர் டைமில் பகல் கொஞ்சம் கம்மியாகவும் இருட்டு ஜாஸ்தியாகவும் இருக்கும் இது நமக்கு. ஆனால் யூரோப் சைட்லலாம் வந்து அதே மாதிரி சம்மர் வரும்போது பகல் ரொம்ப நீளமாக இருக்கும். ஐ திங்க் 14 மணி நேரம்லாம் சம்திங் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெர்மனிலலாம் நைட் 9-9:30 மணிக்கெலாம் வந்து சாயங்காலம் 4 மணி வரை செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஆனால் சில்லுன்னு இருக்கும்ன்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி ஓகே நம்ம ஜெர்மனிக்காக இப்போ போகிறோம். ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா இந்த வாரம் லாக் லீவுக்கில் ராசல் கேமா உமல்குவேன்லாம் வந்து கிளம்பி போகலாம். ஏன்னா வந்து பொதுவாகவே துபாயிலே இருந்துட்டு துபாயில் பார்க்குறதுக்கே அத்தனை இடம் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு எமிரேட்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் துபாய் சுற்றி பார்க்கட்டும் அப்படின்னு டிராஃபிக் எதுக்கு பண்ணிட்டுன்னு சொல்லி இடம் விட்டுட்டு நாங்கள் பாட்டில் கிளம்பி ராசல் கேமா போகிறோம். ஐயையோ ராசல் கேமா போய் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொர்ஃபகான்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மழை போல். கொர்ஃபகானில் வந்து ஃபர்ஸ்ட் சம்மர் ரெயின் வந்திருக்கு. ஓகே இட் இஸ் கோ இட் ஹேட் டு ஐ மீன் இட் ஹேட் சிக்னல்ட் மோர் ஷவர்ஸ் ஹெட் அப்படின்றாங்க. ஸோ லைட் டு மாடரேட் ரெயின்ஸ் வந்து இந்த வாரம் இந்த வாரம் திங்கக்கிழமை வந்துச்சு. இன்றைக்கி காலையில் கூட வந்துச்சுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் லைட்டாக. ஸோ இந்த சம்மர் ரெயின் வந்து எப்படின்னா இந்த இந்த லார்ஜ் ஸ்டார்ம் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் வந்து நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக ஒரே டைமில் அலைன் ஆகி வரும்போது இந்த சம்மரில் மழை வர்றது வந்து நடக்குமா? மோஸ்ட்லி வந்து எப்படின்னா அந்த மாய்ஸ்ட் ஏர் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த கடல், அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐலண்ட்லாம் இருக்கும்ல, ஆமாம், ஸோ அதெல்லாம் எப்படின்னா அப்புறம் மலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன ஏரிகள் அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வந்து தட்பவெப்ப சூழ்நிலையால் மேல் நோக்கி உந்தப்பட்டு அது அப்படியே மேலே க்ளவுட்ஸாக மாறி, அப்புறம் இது கொர்ஃபகானில் ஃபுஜேரா அடிக்கடி நடக்குதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி ஓகே இன்னொரு அடுத்த 10 நாளில் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் அலைன் டு டிப்பா வரைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அலைன்னு ஹட்டா கல்பா ஃபுஜராவில் இருக்கிற கோஸ்டல் ஏரியா அண்டு கொஞ்சம் உள்ளார இருக்கிற மவுண்டன் ஏரியா அப்புறம் கொஞ்சம் ஈஸ்ட் நெமரட்ஸ் இங்கெல்லாம் வந்து மழை வரும் அப்படின்றாங்க. இன்னொரு 10 நாளில் வருமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குத்ரா சைடு துபாய் அலைன் ரோட் சைடெலாம் இன்னும் கொஞ்சம் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்த 10 நாளில் பார்த்துங்க நல்ல வெயில் கூடவே மழையும் வரும்ன்றாங்க. சரி பாட்டு ஒரு கேட்டு முடியும் அல்வி பேக் நம்பராவோ எழுதிட்டு
2: back to back.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெற்றியாளர்களுக்கு 1,000,000 திரம்ஸ் பரிசு
2: பிளஸ் வீக்லி கேஷ் ட்ராஸ்.
1: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
4: Plumbing, electrical work, interior design இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
4: அப்பனா அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
5: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
11: This hour of the evening correct is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: Welcome back, நம்ம பிராவோ. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே சம்திங். சின்னதாக சொல்லிட்டு அப்படியே பாட்டு போட்டுறேன், ஏன்னா போன அவரில் பயங்கரமாக பேசிட்டேன் நான். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த யுஏஇ லாட்ரி இருக்காங்க இல்லையா, ஸோ கிராண்ட் 30 மில்லியன் தரம்ஸ் வந்து பள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஆக்சுவலி அவங்க கொடுக்குறதே நிறைய பெரிய பெரிய கிஃப்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து த யுஏஇ லாட்ரி .ae அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு லாட்ரி வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வருஷம் வந்து இந்த இப்போ ரீசெண்டாக வந்து நேபாளில் சேர்ந்தவர் ஒருத்தர் தயாபுன்னு சொல்லிட்டு, அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் பேச வச்சுருந்துருக்கலாம், பட் இருந்தாலும் அவர் தான் வந்து வின் பண்ணார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யாராக நீங்களாக கூட இருக்கலாம்ல வின் பண்ணுறது. ஆமாம், ஸோ ஒவ்வொரு புதன்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் வந்து இந்த லக்கி டே ட்ரா, லக்கி ட்ரா வந்து நடக்கும். ஓகே, நீங்கள் வந்து யுஏஇ லாட்ரி .ae அதுக்குள்ளே போய் டிக்கெட்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா அந்த லக்கி டே ட்ரா நடக்கும் இல்லையா, அன்றைக்கி போய் நீங்கள் வின்னரா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் ப்ராட் யூ பை த கேம் எல்எல்சி, லைசன்ஸ்டு பை த GCGRA. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான். டே தம்பி, நான் போன வாரமே சொன்னேன் நீ வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அது பொண்ணு இது பொண்ணுலாம் படிக்கிற வயசில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான், அது ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி, உனக்கு தெரியும் நம்புகிறேன், ஸ்டில் சொல்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்டு. யாரெல்லாம் வாங்க போகிறீங்களோ, அகேன் ஐ ரிமெம்பர், அகேன் ஐ ரிமைண்ட் யூ, த யுஏஇ லாட்ரி .ae.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
6: ஜோஹோ, ஒரு அமைப்பு முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
8: டேய் என்ன சொல்ற?
7: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
9: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஏன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
10: திஸ் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry nu innum yeralamana offers ungalukaga only at Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
12: Sirthiyum Tamili.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: சரிப்பா, இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்டை சொல்லிட்டு போவோம்.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet appல வெறும் 1 dirham முதல் gold purchase பண்ணலாம். Refer and earn first purchase bonus கூட இருக்கு. Available in Play Store and App Store.
0: தரத்தரான் எங்க 523 ஆயிடுச்சு. போன வாரம்லாம் 491 இருந்தது. கோல்டு வாங்கினவங்கலாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. 22 கேரட் வந்து 484 dirhams 50 fils and 21 கேரட் is 460 4 தரம்ஸ் 50 ஃபில்ஸ். அப்படியே யூஏஇ அப்படியே சொல்லிட்டேன்ல நான். சரி ஓகே, இப்போ வந்து நல்ல ஒரு மேட்ரு உங்களுக்காக சொல்கிறேன். பிஸ்னஸ் அதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? சிம்பிள் தான். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஏதோ, இப்போ இந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்குல்ல, பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன்ஸ், இன்ஸ்டலேஷன், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன் போடுறது, எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, அவ்வளோ அந்த விசா அசிஸ்டன்ஸ் கூட வந்து பண்ணி தந்துடுவாங்க அந்த ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ்லேருந்து. ஓகேவா, உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சர்வீசஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ரிக்வயர்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து 04271268 அந்த நம்பருக்கு கால் பண்ணி, ஆமாப்பா தமிழ் ஃபார்மில் ஆடு கேட்டோம், பிராவோங்கிற பையன் வந்து சொன்னால் அப்படி, நாங்கள் வந்து எங்களுக்கு இது வேணும் அப்படியே எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் போட்டு, அப்புறம் நம்மளை பற்றி கொஞ்சம் பெருமையாலாம்னு சொல்லி அப்படியே நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசு போட்டு நீங்கள் வந்து அழகாக இந்த சர்வீஸ்லாம் வாங்கிக்கலாம். இப்போ மேட்ரு என்னென்னா, இப்போ வந்து இந்த இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் தனித்தனியான ஆட்களை பிடிக்கிறப்போ இருக்கிற தலைவலி என்னென்னா, ஒரு ஒருத்தர்கிட்ட ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கணும் கரெக்டாக. ஆனால் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ஒரே ஆள்கிட்ட நம்ம போயிடுறப்போ இட் இஸ் மச் ஈஸியர் டு ஹேண்டில். அண்ட் இப்போது ஒரு ஆள்கிட்டருந்து நிறைய சர்வீஸ் வாங்கும்போது நேச்சுரலி அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குற நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அருள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மெயில் போடுங்க, உங்களுக்கு வேணும், ஏ பரவாயில்லையே நான் தேடிட்டு இருந்தப்பா, நல்ல வேலை ரேடியோவில் கேட்டேன் அப்படின்னீங்கன்னா, மெயில் டு மிஸ்டர் ஓகே அருள் அட் த ரேட் ஆஃப் ஃபால்கன் டெக்னிக்கல் சர்வீஸ் .com. ஃபோன் அடிச்சு ரேடியோவில் வந்து பிராவோங்கிற பையன் சொன்னால், அதனால தான் வந்து நாங்கள் உங்களை வந்து சூப்பராக ஆப்ட் பண்ணி உங்களுடைய சர்வீசஸ்லாம் விரும்புகிறோம், பிராவோ ரொம்ப நல்லவன், பிராவோ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை பற்றிலாம் சொன்னீங்கன்னா, அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து இருக்கிற விலைக்கே அஃபோர்டபுளாக நல்லா பண்ணி தருவாங்களாம். சரியா? சரி ஓகே, நான் அப்படியே இங்கே கிளம்புறேன். ஹேவ் அ நைஸ் டே கைஸ். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் அமேசிங் ஷோ. அண்ட் இன்னைக்கு வெறும் இந்த 2 hours தூக்கத்தில் எப்படியோ நீ வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டேன் நான். போய் நீ நல்லா தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வரேன். பாய். Good night.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Bonjour, boys and girls!

0: உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
1: 89.4 விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
1: தமிழக செய்திகள்
2: தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடியாக உள்ளதென்று நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார் மாநில நிதி நிலைமை தொடர்பிலான வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் வட்டி சம்பளம் ஓய்வூதியத்திற்காக மாநிலத்தின் 64% நிதி செலவிடப்படுவதாக கூறினார் தமிழ்நாட்டின் தனிநபர் மீதான கடன் 1,28,934 ரூபாயாக உள்ளதென்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசின் மொத்த கடன் அளவில் 10 லட்சம் கோடி நேரடி கடனாகும் எஞ்சிய 3.18 லட்சம் கோடி அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் தொகையாகும் 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடனை விட கடந்த திமுக ஆட்சியில் மட்டும் அதிக கடன் வாங்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை 2.25% இருந்து 2.22% மோசமடைந்துள்ளது 2021 ஆண்டு 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2026 ஆண்டு 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் அளவு 14.3% அதிகரித்துள்ளது கடந்த திமுக ஆட்சியில் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் 2026 மே 25ஆம் தேதியில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்தார் 75,000-க்கும் மேல் கடன் தொகை பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகின்றது இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 ரூபாயும் குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக தாவேக அரசு கடன் தள்ளுபடி அறிவித்துள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தினார் பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ளவர்களின் பயிர்க்கடனை இப்போது முழுமையாக ரத்து செய்வீர்கள் என்று கேட்டால் 50,000-75,000 என கந்துவட்டிக்காரன் போல கடன் வரம்பை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக் கொண்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் விராலிமலை தொகுதி அதிமுக எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரிடம் அளித்தார் சி விஜயபாஸ்கரனின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் சி விஜயபாஸ்கர் அறிவித்தார் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் இயக்கம் வேதனை சோதனைகளை எதிர்கொண்டுள்ளது மனமெல்லாம் தீராத வேதனையை சுமந்தபடி என் பயணத்தை அங்கு தொடர்வது சரியாக இருக்காது நண்பர்கள் நலன் விரும்பிகளுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்து மன வலியோடு விலகுகின்றேன் என்று அவர் கூறினார் நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து அல்ல என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து என்று சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் வலிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்தோடு இயக்க இருந்து விடைபெறுகின்றேன் என் மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு வழக்கம் போல் தொடரும் என்று தெரிவித்தார்
1: இந்திய செய்திகள்
2: நீட் தேர்வு மோசடிகள் குறித்து புகார் அளிக்க புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு தொடர்பாக பரவி வரும் தவறான தகவல்கள், வினாத்தாள் கசிவு குறித்த போலி செய்திகள் பற்றி இதில் புகார் தெரிவிக்கலாம். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யுஜி 2026 தேர்வை முன்னிட்டு புதிய இணையதளத்தை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாக எந்த நபருக்கும் அல்லது நிறுவனத்துக்கும் வினாத்தாளை அணுகும் வாய்ப்பு இல்லை என்று NTA தெரிவித்துள்ளது. innovateindia.mygov.in/neet-ug-2026 இணையதளத்தில் மாணவர்கள் பெற்றோர் புகார் அளிக்கலாம். இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நாடு முழுவதும் டெலிகிராம் பயன்பாட்டுக்கு மத்திய அரசு தற்காலிக தடையை விதித்துள்ளது. மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் டெலிகிராம் மூலமே அனுப்பப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுப்பிய தகவல்களை அழிக்கும் வசதியையும் நிறுத்த டெலிகிராம் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது என்று கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நீட் மறுதேர்வு விவகாரத்தில் தற்காலிகமாக டெலிகிராம் செயலியை மோடி அரசு முடக்கியுள்ளது. உண்மையில் மோடி முதலில் கோர வேண்டியது லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை முடக்கிய தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையை பயன்படுத்துதல், டெலிகிராம் செயலியை முடக்குதல் அல்லது வினாத்தாள் கசிவு மாஃபியாவை காப்பாற்ற சிறிய குற்றவாளிகளை மட்டும் பிடித்தல் போன்ற செயல்களை மோடி அரசு செய்வதற்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் 90 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருப்பதுதான் என்று மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தார். இந்த மோசடியாலும் ஊழலாலும் 9 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரை சென்றடைந்துள்ளார். உலகத் தலைவர்களை சந்தித்து உலகளாவிய விவகாரங்களை பற்றிய பார்வைகளை பரிமாறிக்கொள்ள ஆவலாக காத்திருக்கின்றேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீடித்த மற்றும் வளம் நிறைந்த பூமிக்காக கூட்டு முயற்சிகளை நவீனப்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்தும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் வருவதற்கு முன்னர் ஸ்லோவாக்கியா மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணித்திருந்தார். ஸ்லோவாக்கியாவில் புலம்பெயர்தல், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வகையில் 11 ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டன. ஸ்லோவாக்கியா நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார்.
3: இலங்கை செய்திகள்.
2: தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சரத் விஜய் வர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஆசாத் மௌலானா கூறிய குற்றச்சாட்டுகள் மற்றும் சேனல் 4 ஈஸ்ட் தாக்குதல் ஆவணப்படம் தொடர்பான விசாரணையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு பயணத்தடை விதித்ததாக ஊடக செய்திகளின் மூலம் தாம் அறிந்து கொண்டதாக கோதாபய ராஜபக்ச மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் தமக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என அவர் மறுத்துள்ளார். இதுவரை விசாரணையாளர்கள் தம்மிடம் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்று கூறி தேவையானால் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என்றும் தெரிவித்துள்ளார். தம்மை கைது செய்ய அல்லது காவலில் வைக்க தேவையில்லை எனவும், நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்றும், நீதிமன்றத்துக்கு தகவல் அளிக்காமல் வெளியே செல்ல மாட்டேன் என்றும், சாட்சிகளை பாதிக்க மாட்டேன் என்றும் கோதாபய ராஜபக்ச மனுவில் உறுதியளித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமீரக ஜனாதிபதி மெய்துகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் பிரான்ஸ் சென்றடைந்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் அமீரக ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். தமது பயணம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட அமீரக ஜனாதிபதி, இன்று பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டில் நான் மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கும் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடல்களில் பங்கேற்றேன் என்று குறிப்பிட்டார். பிராந்திய மற்றும் உலக அமைதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான சர்வதேச ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தியதாக கூறியுள்ளார். இந்த முக்கியமான மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்றும் அமீரக ஜனாதிபதி கூறினார். மேலும் ஒரு வலுவான, நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்துக்காக ஐக்கிய அரபு அமீரகம் தனது மூலோபாய கூட்டாண்மைகளை தொடர்ந்து மேம்படுத்தும் என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் என்று அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் தெரிவித்தார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு அங்கமாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் அவர் கலந்து கொண்டார். ஈரான் போர் பற்றி இதன்போது குறிப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் அவர்களை ஒரு போராளி என்று புகழ்ந்தார். மேலும் அவர் செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்கின்றார். அவர் துணிச்சலான மனிதர். அவருக்கு ஒரு மிகச்சிறந்த நாடு உள்ளது, அற்புதமான நாடு. அமெரிக்காவுடன் அவர்கள் நீண்ட காலமாகவே நல்ல உறவில் உள்ளனர் என்று தெரிவித்தார். நான் பதவிக்கு வந்த பிறகு அது இன்னும் அதிகமாகியுள்ளது என்று கூறுவேன் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அத்தோடு அமெரிக்காவில் ஐக்கிய அரபு அமீரகம் டிரில்லியன் கணக்கில் முதலீடுகளை செய்துள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
3: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா கடந்த 2 மாதங்களாக ஈரானின் துறைமுகங்களுக்கு விதித்திருந்த கடற்படை தடுப்பு நீக்கப்பட்டுவிட்டதாக ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தாக்கி திருவான்ஷி தெரிவித்துள்ளார். தடுப்பை நீக்க வேண்டும் என்பது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே வலியுறுத்திய விடயம் என்று அவர் கூறினார். அது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள அதிகாரப்பூர்வ கையெழுத்துக்கு முன்பே இந்த தடுப்பு நீக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். யுரேனியம் செறிவூட்டல் ஈரானின் அணு திட்டம் தொடர்பான அடுத்த கட்ட அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் பெறும் என்று ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் பஜித் தாக்கி திரவான்ஷி தெரிவித்துள்ளார். அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் அணு விவகாரங்களை மையமாக கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார். குறிப்பாக யுரேனியம் செறிவு நிலை, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு, எதிர்காலத்தில் ஈரானின் அணு தேவைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். இந்த தகவலை ஈரானிய செய்தி நிறுவனம் வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவாதங்கள் ஈரானின் அணு திட்டம் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும் என்பதில் முக்கிய தீர்மானம் மிக்க கட்டமாக பார்க்கப்படுகின்றது. புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ பெறவோ முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேர்மையாகச் சொன்னால் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்திருக்கக் கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரே விடயம் என்று அவர் கூறினார். தாம் கையெழுத்திட்டுள்ள ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ அல்லது வாங்கவோ முடியாதபடி உறுதி செய்கின்றது என்றும் கூறினார். அதனை மீறி முயற்சித்தால் நம்ப முடியாத அளவிலான கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டிரம்ப் எச்சரித்தார். மேலும் தற்போதைய ஈரான் தலைமையினர் பகுத்தறிவுடன் செயற்படுபவர்கள் என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்ல அனுபவமாக இருந்தது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
4: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
3: Star of the month.
5: Singer SPB.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மண்டே மாதிரியே தோணுது இல்லை, ஆனால் இன்னைக்கு டியூஸ்டேவாமா. ஸோ எப்படி போச்சு இந்த 3 days ஹாலிடேஸ், என்ஜாய் பண்ணிங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனிவேஸ், அண்ட் இப்போ யூஏ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எஸ், என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம இருக்க இருக்க ரொம்ப லீஸ் ஆகிட்டு வரோமோ அப்படின்னு நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரும்ல, அதை பிரேக் பண்ணுற மாதிரி துபாயில் இந்த சம்மர்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆஹா அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்குது. என்ன தெரியுமா, மாரத்தான் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி துபாய் இந்த சம்மரில் வந்து நம்ம வந்து வெளியில் போய் யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜாகிங்கோ வாக்கிங்கோ போனாலும், ஐயோ அப்பா முடியலடா சாமி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருவோம் ஒரு 2 months அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா, அதை பிரேக் பண்ணுற மாதிரியான சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம துபாயில் நடக்கிறதுக்கு. எஸ் மாரத்தான் என்ன அப்படின்னா, June 15 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, September 15 வரைக்கும் நடக்கிறதுக்கு, 7 AM 10 AM வரைக்கும். ஸோ 2.5 kilometers, 5 மற்றும் 10 kilometers வரைக்கும் வந்து நீங்கள் இதில் கலந்துக்கலாம். எந்தெந்த மால் எல்லாம் நடக்குது அப்படின்னா, துபாய் மாலில், மால் ஆஃப் எமிரேட்ஸில், துபாய் ஹில்ஸ் மால், துபாய் மரினா மால், துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி, துபாய் ஃபெஸ்டிவல் பிளாஸா, அதுக்கப்புறம் சிட்டி சென்டர் தேரா, சிட்டி சென்டர் மெத்ஃப்லலாம் நடக்கிறதுக்கு. ஸோ நீங்களும் போயிட்டு ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட குடும்பத்தோடு ஓட வேண்டியதான். அப்புறம் அதுக்கு ஸ்பெஷலாக லேடிஸ்க்கும் தனியான ஒரு ட்ராக்கும் வேறு கொடுத்துருக்காங்க போல், கம்ஃபர்டபுளாக இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓடுறோம், வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோம், வேற லெவலில் ஃபிட்டாக வரும், நம்மளை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோமா? அவ்வளோதாங்க, இது ஒரு நல்ல விஷயம், நம்மளும் ட்ரை பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் டென்ஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக வீட்டுக்கு போங்க. ஓகே, அண்ட் நம்ம ஷோ கேட்டுகிட்டே போங்க, மறந்துடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்காக கோல்ட் ரேட் சொல்லட்டுமா?
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு 522 திரஹம்ஸ் 25 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 483 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 463 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 397 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். ஸோ நீங்களும் கோல்டு வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் வந்து கிஃப்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ பாட்டு வருது, எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இருக்கு
0: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் அது.
3: உனக்கும் கூட
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே, எல்லாரும் அப்படியே பிஸியா அப்படி உங்கள் மைண்டு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும்போது இது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். பட் நீங்களும் கால் பண்ணும், ஓகேவா? ஸோ என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள வந்து இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அப்போ புரியல சார், இப்போதான் புரியுது அப்படின்னு நமக்கு 1000 விஷயம் புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்கும்போது நீங்கள் பாராட்டாத ஒரு விஷயம் இருக்கும் இல்லை சே. அவங்க அங்கே இருக்கும்போது இப்போ வைஃபோட குக்கிங்கெல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட அருமை பெருமையெல்லாம் தெரியுதா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லை. ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து குக்கிங்கை பற்றி சொன்னேன். ஸோ இப்படி உங்களோட பார்ட்னர், ஊரில் இருக்க பார்ட்னரை அங்கே இருக்கும்போது நான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததே இல்லை பிரியா. பட் இப்போது எல்லாருக்கும் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட பார்ட்னர் பற்றி, அங்கே ஊரில் வந்து உங்கள் ஒய்ஃப் இருக்கலாம் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கலாம், பட் ஸ்டில் அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லணும், ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்றத எனக்கு நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. இது எது வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி குக்கிங், பொறுமையாக இருக்கிறது, எப்படி வந்து ஒர்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ட்னர் கிட்டேருந்தே கற்றுட்டு இருந்திருப்போம். பட் ஆமாம் அப்படி தப்பு தான் அப்படின்னு அக்செப்டே பண்ண மாட்டோம். ஸோ இப்போல்லாம் வந்து ஆமாம் அப்போவே நம்ம புரிஞ்சுருக்கணும் இல்லை, அவங்க சொல்லும்போது தெரியல. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காதலை வந்து அதிகப்படுத்துது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறீங்க. எஸ், நான் மறுபடியும் நம்பரை வந்து ரிப்பீட் பண்ணுறேன், 800-8940. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் இருக்கேன். அங்கே வந்துட்டு கூட ஐயோ ஷைஷியாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கூட வந்து நீங்கள் தாராளமாக வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சுங்களா?
0: ஆச்சுங்க ஆச்சுங்க. உங்களோட பேரு?
1: பேர் முகமதின்.
0: ஓகே, என்ன பேர் வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சேன், மன்னிச்சிருங்க. முகமதின் மைண்ட்ல
1: வச்சுக்கோங்க.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க முகமத். உங்களோட வைஃப் வந்து ஊர்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க பாராட்டணும்னு நினைச்சு நினைச்சு மிஸ் ஆன விஷயத்த இப்போ நீங்க எல்லாருமே சொல்றீங்க, சொல்லுங்க.
1: எப்படி சொல்றது, சில விஷயங்கள எப்படி சொல்றதுன்னா, யாருக்கிட்ட நம்ம டிக்னிட்டி பார்க்க கூடாதோ அவங்களதான் பாக்குறோம்.
0: ஏன்னா
1: வைஃப் கிட்ட என்ன சாரி வேண்டியது கிடக்கு, என்ன

0: என்ன சில விஷயங்கள் அமைதியே தான் என்ன ரொம்ப என்னன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன கிட்டவே எடுத்துக்காது என் வயசு
1: ரொம்ப
0: அமைதியாவே இருந்தேன் அப்பயே தெரிஞ்சுக்கோ ஓகே நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம் போல
1: அப்ப புரியல இப்போதான் புரியுது அது இல்லையா அப்ப வந்து உங்களுக்கு திட்டுறதுக்கு பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்றீங்க ஒரு பாசத்துல அப்படி எடுத்துக்கலாமா
0: ஏன்னா யாராவது திட்டினா கூட நம்ம மறந்துடுவோம் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறக்க மாட்டோம் அதனால நான் லைஃப் லாங் சில விஷயங்களை மறக்காம இருக்கணும்ன்றதுனால அதை செஞ்சுச்சோன்னு கூட தோணுங்க
1: நீங்க எனக்காவது ஒரு விளையாட்டுக்காவது உங்ககிட்ட சாரி நான் அந்த மாதிரி உன கத்திருக்கேன்ல நான் டென்ஷன் வரும்போது உன்ட்ட தான் காமிக்க முடியும் பட் அதையும் காமிச்சிருக்க கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா உங்ககிட்ட
0: இல்ல சொல்லிருக்கேன் ஏன் என்கிட்ட கோவப்படலன்னு கேட்டிருக்கேன் வயசு
1: ஐயோ சோச்சு வீட்டுங்க ஓகே ஓகே ஓகே
0: ஏன்னா நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன் வந்து எனக்கு கோவமே வராதான்னு ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல கோவப்பட்டேன் வயசு மேல இல்ல அது வெளியே
1: சரி
0: அதுக்கப்புறம் இனிமே உங்கள்ட்ட நான் கோவப்படுவீங்கன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு
1: இதுவே போதும் ஓடிட்டாங்களா
0: எப்படி சொல்றேன்னா ஒரு அமைதிக்கு உள்ளயும் ஒரு கோவம் இருக்கும்ன்ற கதை இல்ல
1: எக்ஸாக்ட்லி என்னன்னா
0: அது எல்லாருக்கும் நான் சொல்றது அப்படிதான் தயவுசெய்து ஃபேமிலி கிட்ட கோவப்படாதீங்க லைஃப் ஒரு உண்மையாவே ரொம்ப
1: அழகானது இல்லையா
0: பொறுமையாவே இருங்க என்ன ஆக போகுது யாருகிட்ட நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது வாழ்க்கை கிடையாது அமைதியா இருந்துட்டு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடணும்
1: என்ன ஒரு தத்துவத்தை அசால்ட்டு சொல்லிட்டீங்க மிஸ்டர் முகமது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசினதுல
0: ரொம்ப உண்மையாவே நானும் ரொம்ப நாள் கழிச்சு
1: பேசுறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி முகமது ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ இதல்லவா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி அப்படின்னு உணர வச்ச ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அவர் சொன்ன மாதிரி யார் யார்கிட்டயோ நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு போறோம் ஃபேமிலியில இருக்கவங்ககிட்ட வந்து நம்மளோட வைஃப் கிட்ட நம்மளோட அண்ணா கிட்ட நம்மளோட தங்கச்சி கிட்ட நம்மளோட அப்பா அம்மா கிட்ட நம்ம கோபப்படுறோமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா உணர்ந்துட்டோம்னா அதுவே போதுமானது இல்லையா என்ன சில பேர் நம்ம லேட்டாக புரிஞ்சுப்போம் கொஞ்சம் முன்னாடியே வந்து புரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் இட்ஸ் ஓகே பட் இப்போ தெரிஞ்சிச்சே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் அண்ட் நான் கூடவே நான் முக்கியமாக கேட்டிருந்த விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க ஓகேவா உங்களோட பார்ட்னரை பட் அங்கே இருக்கும்போது அந்த அருமை புரியல பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது அவங்களுக்கு இந்த டைமில் நான் ஒரு நன்றி சொல்ல நினைக்கிறேன் குறிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது எது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் 800-8940 கால் பண்ணுங்கள் இதை நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் அடுத்து ஒரு நல்ல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பேக் டு பேக் ரெண்டு பாட்டுமே தியோட வாய்ஸில் தான் வந்துட்டுருக்கு கேளுங்கள்

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
3: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்ங்க.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
3: Distributed by Fast Club, energized by 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ
5: உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு?
6: ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் ஆன் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
8: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் சில பேரோட அன்பை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணும். கூட இருக்கும்போது சண்டை போட்டுகிட்டே இருப்போம், கத்திக்கிட்டே இருப்போம், ஐயோ நீ எப்போ வந்து இங்கேருந்து போவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்போம். நம்ம கூட பிறந்தவங்கிட்டேயும் சொல்லியிருப்போம் அண்ட் கூட வாழ வந்தவங்ககிட்டயும் வந்து சொல்லியிருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் புரியும், ஐயோ நம்ம என்னடா இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட பொறுமைக்காக இருக்கட்டும், அவங்க நம்மளை பார்த்த ஒரு விதத்துக்கு, அப்புறம் அவங்க நம்மளை கேர் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே லேட்டாக வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்கிற ஒரு விதமாகவோ இல்லை அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுப்பீங்க? நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம் அந்த ஒரு பர்சன் கிட்ட, உங்களோட பார்ட்னர் கிட்ட. ஸோ என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ, யார் பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம். கமல்ராஜ்.
9: ஆமாம் மேடம்.
8: எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கு மேடம்.
8: ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் கமல்ராஜ், என்ன என்ன உங்க வீட்டுக்கார அம்மா பத்தி என்ன சொல்ல போறீங்க?
9: சாப்பாடு நல்லா சமைப்பாங்க.
8: ஆஹா, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்களே. என்ன சமைப்பாங்க, எப்படி சமைப்பாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா?
9: இல்ல, பர்டிகுலரா இது சமைப்பாங்க அது சமைப்பாங்க,
8: எல்லாமே நல்லா தான் இருக்கும்.
9: சிக்கன், மட்டன், எல்லாமே.
8: ஓகே, சமைச்ச கைக்கு தங்க காப்பு போட்டீங்களா இல்லையா?
9: தங்க காப்பா போறணும், இனிமே தான் போறோம்.
8: அவங்களே ஒரு தங்கம் அப்படினு சொல்வீங்களே எப்பயும் போல எல்லாரோட எல்லாக்கு சொல்லுங்க.
9: பொதுவா எங்க அம்மா வந்து அதிகமா வேற சமையல் அடுத்தவங்க சமையல் வந்து சாப்பிட
8: மாட்டாங்க.
9: அடுத்தவங்க சமையல் சாப்பிடுறதுன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அது பாராட்டவும் மாட்டாங்க.
8: ஆனா
9: என்னோட ஒய்ஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு அம்மாவோட அந்த சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாவே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா சமைக்கிற சமையல்
8: ஏன் மருமகளாது அப்படின்னு சொன்னாங்களா?
9: அந்த அளவுக்கு நல்லா சமைப்பாங்க.
8: ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து அப்படியே நீங்க மெய் சிலிர்த்து போன ஒரு மொமெண்டா, நம்ம அம்மாவா பாராட்டினது நம்மளோட ஒய்ஃப் அப்படின்னு பயங்கர சந்தோஷம்.
9: பொதுவா வந்து மாமியார் மருமக சண்டை வந்து சாப்பாட்டுலதான் ஆரம்பிக்கும்.
8: ஓகே ஓகே.
9: எல்லா வீட்லயுமே பொதுவாவே.
8: ஆமாங்க ஆமாங்க.
9: டீ போட சொன்னாங்கன்னா டீல சக்கரை அதிகமா போச்சுன்னு சண்டை வரும், இல்ல சக்கரை கம்மியா போச்சுன்னு சண்டை வரும்.
8: ஓகே.
9: குழம்பு வச்சாங்கன்னா உப்பு கூடி போச்சுன்னு சண்டை வரும், உரப்பு கூடி போச்சுன்னு சண்டை வரும், இல்ல உரப்பு கம்மியா இருக்கு உப்பு கம்மியா இருக்குன்னு சண்டை வரும்.
8: ஓகே.
9: அது அந்த மாதிரி சண்டை இல்லாம ஓரளவுக்கு அவங்களே சண்டை போடக்கூடியவங்களே வந்து பாராட்டுற மாதிரி சமைக்கிறாங்கல்ல.
8: அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஓகேவா? பெஸ்டான ஒரு மாமியார் மருமகளா?
9: ஆமா.
8: ஓ கிரேட் கிரேட் கிரேட்டுங்க. ஓகேங்க, அடுத்து ஏதாவது ஒரு சீரியல் எடுக்க போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களையும் சொல்லுங்க. காலங்காலமா ஒரு மாதிரி வில்லி மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா?
9: இல்ல அந்த சீரியல் போனோம்னா அவங்களுக்கு படத்துல வந்து ஒரு 10 எபிசோட்ல முடிக்க வேண்டிய கதையை வந்து ஒரு சண்டை வச்சாதான் ஒரு 100 எபிசோடு 1000 எபிசோடு கொண்டு போக முடியும்.
8: எல்லாம் நியாயம் தான். சரி,
9: படத்துக்கு வேணா 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு வேணா இந்த கதை ஒத்து வரும்.
8: டைம் பாஸ் ஆனவா இல்லையா அவங்களுக்கும் இல்லையா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ கமல்ராஜ் நீங்க கால் பண்ணதுக்கு. சீரியஸ்லி உங்களோட அம்மாவும் சரி உங்களோட ஒய்ஃபும் சரி ரொம்ப லக்கி நான் சொல்வேன். பிகாஸ் அதை ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு இன்னைக்கு எல்லாருடையும் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்குல்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. பாய் கமல்ராஜ், பாய் பாய். ஸோ காம்ப்ளிமெண்ட் நான் கொடுக்கலங்க, எங்க அம்மாவே கொடுத்துட்டாங்க என்னோட ஒய்ஃபுக்கு அப்படின்னு ஒரு வெக்கத்தோட ஒரு ஆண் வந்து இதை சொல்லும்போது நல்லா இருக்குல்ல கேட்கும்போது. இப்போ கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு பாட்டு வருது, ஏசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ்ல கேட்டு வந்துருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: Golden Song of the Hour.
11: Golden Song of the Hour.
7: Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஆரி ஆரி ஆரி.
2: ஹலோ, ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
4: இந்திய
2: பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் jewelry making charges and 40% off on diamond and precious stones jewelry rate, 40% off on 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry nu innum yeralamana offers ungalukaga only at Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
5: Or nalla host na eppdi irukano theriyuma, show on time ku varanum, kekkradhukku munnade content ah tharanum, mathathila romba romba nallavana irukano.
6: Ha na enakku kadachathu.
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: பாய்.
10: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. டைம் கரெக்டா 9:05 PM ஆன் த கிளாக். அண்ட் எஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இங்கிருந்து லாங் டிஸ்டன்ஸ், அதாவது கல்யாணம் ஆகியுமே நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் தாங்க. பட் கூட இருக்கும்போது என்னோட பார்ட்னர் அவங்களை வந்து அவங்களோட அருமை பெருமைலாம் வந்து அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். குக்கிங் மட்டுமா கிடையாது, நிறைய நிறைய நிறைய அது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு தோணும் இல்லையா. அது வந்து என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இந்த அப்ராட் வந்து நம்மளை மாற்றிருக்கும், நிறைய நல்ல விஷயங்களுக்காக மாற்றிருக்கும். அது என்ன, நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 800-8940 இந்த நம்பருக்கு. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் பிரியா மேடம். குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 30,000 ரூபாய் ஊதியம் கொடுக்க வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு, வீட்டு வேலைகள் மற்றும் இதர வேலைகளுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு வீங்க, நம்ம அடுத்த ஜென்மத்தையும் கடன் வாங்கி, கடவுள்கிட்ட கடன் வாங்கி இந்த மாதிரி கல்ஃப்ல வேலை செய்ய வேண்டியிருக்கும்.
0: ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வைஃபுமே தன்னோட கணவர் வந்து நமக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணா நமக்கு இவ்வளவு காசு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணதா சரித்திரமே கிடையாது. மேபி ரேரா இருக்கலாம் சில பேர், ஏய் நான் ஒர்க் பண்றேன் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க பண்றது எல்லாமே முழு மனசோட, தன்னோட கணவர் நல்லா சாப்பிட்டாங்களா, தன்னோட குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியா வந்து இருக்காங்களா அப்படின்றத மட்டுமே தான் வந்து பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா.
1: அதுக்குதான் நம்ம வந்து காலம்ஃபுல்லா நன்றி செலுத்தணும். அது தவிர நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நம்ம திட்டினாலும் ஒண்ணும் பேசாம பொறுமையா இருந்து, அப்புறம் வந்து எல்லாருமே இப்ப நம்ம மாமியார் மருமகள் மாமியார் எல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா,
0: அவங்க தாங்கிக்கிறாங்க அன்பால இல்லையா, அதான் உண்மையான ஒரு வார்த்தை. இல்லைன்னா முடியாது, அத சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபேமிலிய. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஜெஃப்ரல், உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். டாடா, டேக் கேர். அண்ட் எஸ், நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வந்து நடக்க இருக்கு. செனனா ஜாய்லிகாஸ் வழங்கக்கூடிய 250 திரம்ஸ் கிஃப்ட் வவுச்சர் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். எஸ், ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான, நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து கேட்க போகிறேன். அது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும், கால் பண்ணி சொல்லக்கூடாது, வாட்ஸ்அப் தான் பண்ணணும். நம்ம தமிழ்ஃபமோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஓகேவா? ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஜாய்லிகாஸில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் இப்போ இருக்க காலங்களில் எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே அந்த வெயிட்டெல்லாம் நிறைய வந்து நம்மளால் போட்டுக்க முடியாதுப்பா, கழுத்து வலிக்கும், அதுக்கப்புறம் கைகாலாம் வலிக்கும். ஸோ லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் இங்கே போயெல்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக விளம்பரங்களில் பார்க்கும்போது ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸ் வந்து வருவாங்க, அவங்க தான் ஜாய்லிகாஸோட பிராண்ட் அம்பாசிடர் இல்லையா. ஸோ அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோமே, கூகுளில் பண்ணால் வந்துட போது. இல்லை இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னோட ஃபேவரட் ஹீரோயின் ஹீரோயினுங்க அவங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து சட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க யார் அப்படின்றத 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஐ ரிப்பீட், பொறுமையாக சொல்லவா, சாரிங்க, 050-252-8940 ரைம் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மெசேஜ் அனுப்ப வேண்டிய ஃபார்மட் அதையும் நான் சொல்லிடுறேன். எப்படி டைப் பண்ணணுன்னா, அன்புடன் நான், அதை ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, ஜாய் அலுகாஸ் கான்டெஸ்ட் தானே அது, ஸோ ஜாய் அலுகாசன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, யார் வின்னர் அப்படின்றத எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் வந்து கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கும் என்னோட விஷஸ் அண்ட் இப்போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், இப்போ நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்டும் நடக்கிறதுக்கு, ஜாய் லுக்காஸோட கான்டெஸ்ட். எஸ், உங்களுக்கே தெரியும் ஜாய் லுக்காஸ் ஷோரூம்ல வந்து நிறைய கண் கவரும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எதை சூஸ் பண்றதுனே தெரியாது. அதுவும் இப்ப இருக்க லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே லைட் வெயிட் பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், டோக்கிஷ் இயரிங்கா இருக்கட்டும், நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃப் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, மறக்காம ஜுவல்லிகாஸோட ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கான்டெஸ்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ நீங்கள் நான் கேட்குற பட்சத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜுவல்லிகாஸ் வழங்கக்கூடிய 250 திரம்ஸ் கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்க போகிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் நான் வந்து கேட்க போகிறேன் இந்த கேமில், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஜுவல்லிகாஸோட ஆடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தியேட்டரில் உட்காந்தான் வந்துடும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்கும்போது நம்ம ஏதாவது சர்ச் பண்ணிருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அழகான ரெண்டு ஆக்ட்ரஸ் வருவாங்க, ஓகேவா? ஸோ பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்றதான் வந்து க்வெஸ்சன். ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் 050-252-8940 இந்த நம்பருக்கு, அதாவது ஏஎன் அப்படின்னு நம்ம ஷோவோட பேர் அன்புடன் நான் இல்லையா, ஸோ ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜாய் லுக்காஸ் அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த மெரிட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத மறுபடியும் நான் நம்பர் சொல்கிறேன், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவ்வளவு தாங்க, நம்ம கூட பேச போகிற காலர், வணக்கம்.
1: வணக்கம் பிரியா.
0: வணக்கம் பிரியா அப்படின்னு சொல்லும் போதே யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். லக்ஷ்மணன் அண்ணா அவர்களே, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன். நீங்களா எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கீங்க? எல்லாரும் ஆபீஸ்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நன்றி நன்றி. ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருக்கு. உங்களோட வைஃப்க்கு நீங்க வரைக்கும் சொல்லாத, அவங்க கிட்ட டைரக்டா சொல்லாத ஒரு காம்ப்ளிமெண்ட் அபார்ட் ஃப்ரம் குக்கிங் ஏதாவது இருக்கா?
1: என்னன்னா, ஒரு வார காலையில மத்தியானம் நைட்டு அவளை எந்த வேலையும் செய்யாம எல்லா வேலையும் நாங்களே செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம்.
0: நாங்க அப்படின்னா நீங்க பசங்க?
1: இது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வைஃப்க்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும், ரிலாக்ஸ் ஆவாங்க. நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து ஒரு ட்ரிப் போக முடியல, அவங்கள வந்து எப்படி, ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில காமிக்கிறது இல்ல பிரியா, எனக்கே தெரியுது ஸ்ட்ரெஸ் வெளியில காமிக்கிறது இல்ல. சோ நாங்க இது பிளான் பண்ணோம், ஒரு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அவ கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா
0: அப்படின்னு
1: சொல்லி நம்ம இது நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இப்ப நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கறோம், நகை வாங்கி கொடுக்கறோம், இல்ல சாரி வாங்கி கொடுக்கறோம், என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கறோம், சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லி 10-15 நிமிஷம் அந்த சந்தோஷம் 10-15 நிமிஷத்தோட போயிரும். இந்த மாதிரி பண்ண அப்படின்னா எப்பவுமே வந்து
0: அட்லீஸ்ட் ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும்ல,
1: அவங்களுக்கு அந்த மெமரிஸ் தோணிட்டே இருக்கு. அவ வந்து வீட்டுல போய் சொல்லுவாள், அதாவது ஒரு வாரம் இவங்க மூணு பேர் என்னை வந்து ராணி மாதிரி பாத்துட்டாங்க, எந்த வேலையும் செய்ய உள்ள அப்படின்னு சொல்லி அப்ப காலத்துக்கு பேசுவாங்களே.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். சீக்கிரமே நீங்க அதை பண்ணிட்டு எனக்கு வந்து சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். நிறைய பேருக்கிட்ட நான் பேசும்போது நிஜமாவே நான் கனெக்ட் ஆயிடுவேன் நம்ம வீட்டுல ஒரு பர்சன் மாதிரி. அதுக்கு உங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே. அண்ட் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது கிடைக்காது, ரொம்ப ரேர் ஆக்சுவலா. நான் ரொம்ப பிளஸ்டா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட மைண்ட் வாய்ஸ் ஒரே மாதிரி தான் கேக்குது. அடுத்து என்ன படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல படம் வந்து வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எஸ் வரப்போகுது. ஜூன் 19th அன்னைக்கு 100 சாமி, அருமையான ஒரு டைட்டில்ல. எஸ், ஆக்சுவலி அந்த 100 சாமி அப்படின்னோடையும் பிச்சைக்காரன் படத்துல வந்துட்டு அந்த 100 சாமிகள் இருந்தாலும் அப்படின்னு அந்த அம்மா பாட்டு வரும்ல, அதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அதான் ஞாபகம் வந்திருக்கும். மேபி அதெல்லாம் தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் விஜய் ஆண்டனி அவர் வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த படம் வந்து ஹிட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்துடும். பிகாஸ் அந்த மாதிரி தான் அவரை செலக்ட் பண்ணுவார். அண்ட் முக்கியமாக டேரக்டர் சசி சார். ஸோ டேரக்டர் சசி சார் அண்ட் விஜய் ஆண்டனி சேர்ந்து தான் பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு பெரிய ஹிட்டும் வந்து கொடுத்தாங்க. அகெயின் அவங்க மறுபடியும் வந்து கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்காக நம்ம காத்துட்ருக்கோம். இந்த படத்தில் ஸ்வசிகா, ஸோ அவங்களுமே ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா. ஸோ இந்த கதை கூட வந்து ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கதை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ சம்திங் அம்மா அம்மாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இமோஷன்ஸ் இல்லையா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழலாம் அப்படின்னு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு அழகான ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்மளே வந்து ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணாமல் படத்தை போய் பார்க்கலாம் இல்லையா, முன்னாடியே வந்து ஸ்டோரிலாம் சொல்லிவிட்டு. அண்டு அந்த கதைக்குள்ளே தான் ஒரு ட்விஸ்ட்டே வச்சுருப்பாங்க, அதை நம்ம தியேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த படத்தில் உங்களுக்கு பாசஸ்லாம் வின் பண்ணும், கப்பல் பாசஸ்லாம் வின் பண்ணுவோம். நம்ம தமிழ் எஃப்எம்ல நடக்கக்கூடிய ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல வந்து கலந்துக்கோங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஜாய்ஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் எஸ், நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேற வந்து போயிட்டு இருக்கு. ஜாலிகாஸ் வழங்கக்கூடிய 250 திரம்ஸ் கிஃப்ட் வவுச்சர் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். நான் ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டேன், ரொம்பலாம் உங்களை யோசிக்க வைக்கவே மாட்டேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஜாலிகாஸோட ஆட்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் வந்திருப்பாங்க, பிராண்ட் அம்பாசிடர். ஸோ யார் அவங்க, அவங்களோட பேர் உங்களுக்கு தெரியுமா, அப்படி தெரியலனா கூட கூகுள் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஸோ ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் வந்து ஜாலிகாஸோட ஆடில் வருவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜாலிகாஸ்ன்னு டைப் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட அழகான பேரை டைப் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட எமிரேட்ஸ், எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. 050-252-8940 இந்த நம்பருக்கு. பாட்டு கேட்டு வந்துடலாமா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணும்போது அப்படியே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிஜமாவே. ஏன்னா இங்க இருக்கும்போது சில பேர் அங்க கூட இருக்கும்போது பார்ட்னரோட கூட இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே ரொம்ப வெறப்பா இருக்க மாதிரி இருப்பாங்க, எம்டன் மாதிரி இருப்பாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை மாதிரி மனசுல பட்டதெல்லாம் டக்குன்னு போன்ல ஷேர் பண்ணும்போது அங்க இருக்கும் அங்கிருந்து கேட்கறவங்களுக்கு வந்து இவ்வளவு ஹாப்பியா இருக்கும். என்னடா நம்ம ஹஸ்பண்ட் அப்படி பேசுறது, நம்மளோட ஒய்ஃப் அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி பாசம் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் இல்லையா, நல்ல விஷயம் தான். இதெல்லாம் வந்து இங்க கொட்டினதுக்கு வந்து ஒரு தனி மனசு வேணும், அது வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி மனசுல தோண சில நல்ல விஷயங்களை அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சுக்காம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அப்பப்பவே வந்து சொல்லிடுங்க. ஏன்னா இந்த ஞாபக மருதி இருக்குல்ல, அதுதான் முதல் வில்லன் வில்லியே நமக்கு. ஸோ அது வேண்டாம். ஸோ ஒரு விஷயம் அப்பவே பட்டுச்சு அப்படின்னா அது நல்ல விஷயமா இருக்கும் பட்சத்தில் அப்பப்பவே சொல்லி அவங்களை ஹாப்பி பண்ணலாமே நம்ம அப்படின்னு இந்த மனசுக்கு அந்த மைண்டுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனிவேஸ் அஞ்சாலிகஸோட கான்டெஸ்ட் நிறைவுக்கு வந்தாச்சு, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக யார் வின்னர் அப்படின்றது நாங்களே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஜாலிகா ஷோரூம் விசிட் பண்ணும்போது இந்த லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் வந்து சொல்லியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 கேரட் டெய்லி வியர் லைட் வெயிட் பிரேஸ்லெட் வந்து அங்கே இருக்குது, சாரி லைட் வெயிட் பிரேஸ்லெட் அங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பால்கி நெக்லஸாக இருக்கட்டும், டர்க்கிஷ் ஸ்டைல் 22 கேரட் கோல்ட் இயரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இல்லையா. ஸோ உங்களோட நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்களோட சிப்லிங்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு நீங்களே வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜுவலிக்கா ஷோரூமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜுவலிக்காஸோட ஷோரூமாக இருக்கலாம், போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அண்ட் ஆமாம், அந்த கொடுக்குற ஒவ்வொரு கிஃப்ட் வந்து மறக்க முடியாத ஒரு கிஃப்டை வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் போச்சுக்கோங்க. அண்ட் யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்றது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 250 திரம்ஸ் வர்த் கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்க போகுது ஜுவலிக்கா ஷோரூம்லேருந்து. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் தான் ரியா. நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை வந்து புரியவே புரியாது. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓ, நம்ம கையில் இருந்தது ஒரு வைரம் இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு கல் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்ல, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு. ஏன் புரியறது இல்லை, ஏன் நமக்கு லேட்டாக புரியுது அப்படின்னா, எப்போவுமே நம்ம அந்த கம்பேர் பண்ணுறது உண்டு இல்லையா. சொல்லப்போனால் நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்டே, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, நீ வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த திணிக்கிறோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான ரொம்ப அழகான விஷயங்களை வந்து நம்ம ரசிக்க மறந்துடுறோம் இல்லையா. ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். யார்கிட்டையும் வந்து கோவப்பட்டதான் நான் பார்த்ததே கிடையாது, எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக தான் எடுத்து சொல்லுவாங்க, நான் தான் கோவப்படுவேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக காசிப் பேசாதவங்களா இருக்கலாம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த காசிப் பேசாதவங்க தான் இருக்கிறதுலயும் அதிகபட்சமான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அப்பா எல்லாம் போதும்டா அப்படின்ற மாதிரி வந்து தோணும், கேட்கவும் பிடிக்காது, அதை பத்தி பேசவும் பிடிக்காது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல குவாலிட்டிஸ்லாம் வந்து தன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து இருக்கலாம். ஆனா அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து புரிய வரும். சே, எப்படிலாம் பேசியிருக்கேன், எப்படிலாம் குடும்பம் பண்ணியிருக்கேன் அவங்கள அப்படின்னு. ஸோ முன்னாடி நம்ம பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல. எப்போவுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கரை வந்து ரொம்ப பச்சை பசேர்னு இருக்குது அப்படின்னு தான் தோணும். அவங்க வீட்டில் பாரு எப்படி இருக்காங்க, இவங்க வீட்டில் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்ம வீடே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப அழகாக தான் இருக்குது, நம்மக்கு சரியானவங்க இவங்க மட்டும்தான் அப்படின்னு நம்மளோட மனசு சில நேரங்களில் ஏற்றுக்க மறுக்குது இல்லையா. அது அது ஒரு இயல்பு தான், ஆனால் அது தப்பான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே இந்த ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக வந்து இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எப்போவுமே நமக்கு கிடைச்சது தான் தி பெஸ்ட், நமக்கு கிடைச்ச ஒர்க் பெஸ்ட் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணோம், நமக்கு கிடைச்ச பார்ட்னர் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பிலீவ் பண்ணோம். அண்ட் எப்பயும் இந்த யூனிவர்ஸ்க்கோ இல்லை இந்த கடவுளுக்கோ நம்ம தேங்க் பண்ண மறந்துடுறோம் இல்லையா. இந்த குறை சொல்கிறத தாண்டி இப்போ இருக்க இந்த மொமெண்ட்டுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்ல மறந்துடுறோம். ஜஸ்ட் எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய பார்ட்னர்ஸ் உங்களோட லைஃப் பார்ட்னர் தான். உங்ககிட்ட ஒரு ப்ளஸ்ஸான விஷயம்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு, மீன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அதில் முக்கியமாக இந்த ஒரு விஷயம், சில பேர் இருப்பாங்க, சில போல்டான ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க தெரியுமா. எப்படின்னா, நீங்கள் அதை ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அவங்க வருவாங்க, தள்ளுங்க அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன இவ்வளோ கேஷுவலாக இருக்காங்க, நம்ம தான் இவ்வளோ பயந்துட்டு இருந்தோமா, நம்ம ஏன் பயந்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கிரேட். ஏன்னா அவங்க சாதாரணமாக கிடையாது, அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்க பேலன்ஸ் பண்ணி வந்தவங்களாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இல்லைனா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளோட ஃபேமிலியை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப போல்டாக ஒரு முடிவெடுத்து பண்ணியிருப்பாங்க. சீரியஸ்லி அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க பேனிக் ஆனாலும் சரி, ஒட்டுமொத்த ஃபேமிலியை வந்து கொஞ்சம் பதறி போயிடும். அப்போ நம்ம எல்லாரோட ஃபேமிலிலையும் ஒரே ஒரு பர்சன் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அவங்க தான் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டு நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா. சீரியஸ்லி அவங்க அவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டு தான் வந்து நம்ம பண்ணுவோம். உங்கள் வீட்டில் வந்து அவங்களோட ஒய்ஃப் அப்படி இருக்காங்களா, இல்லை நீங்கள் அப்படி இருக்கீங்களா அப்படின்னு தெரில. பட் சம்திங் அது நல்ல விஷயம். ஒரு வேளை அவங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் அதை சொன்னதே இல்லை அப்படின்னா, போய் அவங்கள மீட் பண்ணும்போது சொல்லுங்கள், இல்லை ஃபோனில் கூட சொல்லுங்கள். நீ எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுற விதம், அந்த வே ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லி பாருங்கள். சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க தெரியுமா. ஒரு கிஃப்ட்டு தான் கொடுக்கணும், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டு கொடுத்து தான் ஒருத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்க முகத்தில் வந்து ஒரு சிரிப்பை பார்க்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது தெரியுமா. நம்ம பண்ணுற சின்ன சின்ன அந்த ஒரு வார்த்தை கூட, அந்த டே முழுக்க ஏன் ஒரு 10 டேஸ்க்கு வந்து தாங்கும் அந்த ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். சொல்லுவோமே இல்லையா, காசு பணம் தான் நம்ம வந்து ஆஹா அவ்வளோ செலவாகுமா இவ்வளோ செலவாகுமா அப்படின்னு. ஆனால் பிடிச்சவங்களுக்கு அப்படி யோசிக்க மாட்டோம். பட் ஸ்டில் மேபி இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சில பேர் இருக்கும்ல, பட் இந்த வார்த்தை இருக்குல்ல மனசுலேருந்து வருது, அதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு என்னோட கருத்து. அன்னைக்கு பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கூ கு வெரி குட் கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break. Sirupayum Tamil Oli.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

நேரம் சொல்லுங்க. உங்களோட பார்ட்னர் உங்களை எவ்வளோ வேணாலும் திட்டலாம், உங்கள் லைஃப் பார்ட்னர், ஆனால் மற்றவங்க ஒரு வார்த்தை உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இதை சொல்லும் போதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆமாம், நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போது என்னோட பார்ட்னரை நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஒய்ஃப், ஆனால் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு விட்டு கொடுக்காமல் இருக்க அந்த காதல் அடடாடாடாடாடா வேறு லெவலில் இருக்கும்ல. அண்ட் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் வந்து ரசிப்பாங்க. இப்போ தான் நான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்த அப்பாவை, இப்போ நான் திடீர்னு சப்போர்ட் பண்ணுறேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னு, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இதை ரீசெண்டாக ஒரு படம் வந்து நான் பார்த்தேன். ஐயோ, ஏதோ ஒரு படமேங்க, ஒரு நல்ல படம் ஆக்சுவலி. இவர் பிரதீப் ரங்கநாதன் கூட நடித்தார். சாரி, ஆமாம், எல்ஐகே. ஸோ அதில் கூட ஒரு சீன், வீட்டு வி கணேஷ் வந்து வருவார், அவங்க ஒய்ஃப்னால வந்து நடக்க முடியாது. அவங்க ஒய்ஃப் வந்து அவரை இப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து திட்டினவனும் எப்படி என்னோட ஹஸ்பண்ட் அண்ணை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. அது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு சீன் அந்த படத்தில் வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காகவே. ஸோ அந்த மாதிரி தான் இல்லை, லைஃப் ரொம்ப ரொம்ப அழகானது. சில சீன்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு, இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஒரு சங்கர் படம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஆக்கிறதுக்கு நம்ம பெருசாக காசெல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட அன்பு மட்டுமே போதுமானது அப்படின்றது தான் ஒரு உண்மை. இது தங்களுக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். அண்ட் ரீ பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களோட பார்ட்னரை நினச்சி நீங்கள் ப்ளஷ் ஆறீங்க அப்படின்னு ரேடியோவில் கூட தெரியுதுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
2: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: நூறுசாமி ஜூன் 19 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Fast Club, energized by 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இப்போ உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், எல்லாரும் நிறைய நிறைய பேசணும். ஹாப்பி, நீங்கள் ஹாப்பியா? ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத எனக்கும் தெரியப்படுத்தலாமே. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நாங்கள் தினசு தினசாக வித்தியாச வித்தியாசமாக உங்களை எப்படி சிரிக்க வைக்கலாம், உங்களை எப்படி சிந்திக்க வைக்கலாம், இந்த மாதிரி பல ஆங்கிளில் யோசிச்சு நாங்கள் ஒரு எங்களோட இன்புட்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ண மட்டும் பார்த்தாது, ஷேர் பண்ணும். உங்கள் ஃபேமிலி என்னது வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக்கை நான் சொன்ன மாதிரி எனக்கு அனுப்பிச்சிருங்க, ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு. ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே காத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினச்சது எல்லாமே மேபி நாளைக்கே நடக்கலாம், யாருக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இப்போது நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. வீட்டுக்கெலாம் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அப்டேட் பண்ணிடுங்க, பேசிட்டு தூங்குங்க. உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன ரிமைண்டர். இப்போ குட் நைட்ஸ், வீ ட்ரீம்ஸ், டேக் கேர். எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. பை பை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடியாக உள்ளதென்று நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். மாநில நிதி நிலைமை தொடர்பிலான வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் வட்டி சம்பளம் ஓய்வூதியத்திற்காக மாநிலத்தின் 64% நிதி செலவிடப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டின் தனிநபர் மீதான கடன் 128,934 ரூபாயாக உள்ளதென்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் மொத்த கடன் அளவில் 10 லட்சம் கோடி நேரடி கடனாகும். எஞ்சிய 3.18 லட்சம் கோடி அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் தொகையாகும். 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடனை விட கடந்த திமுக ஆட்சியில் மட்டும் அதிக கடன் வாங்கியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறை 2.25% இருந்து 2.22% மோசமடைந்துள்ளது. 2021 ஆண்டு 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2026 ஆண்டு 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் அளவு 14.3% அதிகரித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். 2026 மே 25ஆம் தேதியில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்தார். 75,000-க்கும் மேல் கடன் தொகை பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 ரூபாயும் குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக தாவிகா அரசு கடன் தள்ளுபடி அறிவித்துள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தினார். பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ளவர்களின் பயிர்க்கடனை இப்போது முழுமையாக ரத்து செய்வீர்கள் என்று கேட்டால் 50,000, 75,000 என கந்து வட்டிக்காரன் போல கடன் வரம்பை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். விராலிமலை தொகுதி அதிமுக எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரிடம் அளித்தார். சி விஜயபாஸ்கரனின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் சி விஜயபாஸ்கர் அறிவித்தார். தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் இயக்கம் வேதனை சோதனைகளை எதிர்கொண்டுள்ளது. மனமெல்லாம் தீராத வேதனையை சுமந்தபடி என் பயணத்தை அங்கு தொடர்வது சரியாக இருக்காது. நண்பர்கள் நலன் விரும்பிகளுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்து மன வலியோடு விலகுகின்றேன் என்று அவர் கூறினார். நான் விலகுவது ஒரு கட்சியில் இருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்தில் இருந்து என்று சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். வலிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்தோடு இயக்கத்தில் இருந்து விடைபெறுகின்றேன். என் மண்ணுக்கான மக்களுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு வழக்கம் போல் தொடரும் என்று தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் தேர்வு மோசடிகள் குறித்து புகார் அளிக்க புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு தொடர்பாக பரவி வரும் தவறான தகவல்கள், வினாத்தாள் கசிவு குறித்த போலி செய்திகள் பற்றி இதில் புகார் தெரிவிக்கலாம். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் யுஜி 2026 தேர்வை முன்னிட்டு புதிய இணையதளத்தை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாக எந்த நபருக்கும் அல்லது நிறுவனத்துக்கும் வினாத்தாளை அணுகும் வாய்ப்பு இல்லை என்று NTA தெரிவித்துள்ளது. innovateindia.mygov.in/NEET UG 2026 இணையதளத்தில் மாணவர்கள் பெற்றோர் புகார் அளிக்கலாம். இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க நாடு முழுவதும் டெலிகிராம் பயன்பாட்டுக்கு மத்திய அரசு தற்காலிக தடையை விதித்துள்ளது. மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் டெலிகிராம் மூலமே அனுப்பப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அனுப்பிய தகவல்களை அழிக்கும் வசதியையும் நிறுத்த டெலிகிராம் நிறுவனத்துக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது என்று கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நீட் மறுதீர்வு விவகாரத்தில் தற்காலிகமாக டெலிகிராம் செயலியை மோடி அரசு முடக்கியுள்ளது. உண்மையில் மோடி முதலில் கோர வேண்டியது லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை முடக்கிய தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவைத்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையை பயன்படுத்துதல், டெலிகிராம் செயலியை முடக்குதல் அல்லது வினாத்தாள் கசிவு மாஃபியாவை காப்பாற்ற சிறிய குற்றவாளிகளை மட்டும் பிடித்தல் போன்ற செயல்களை மோடி அரசு செய்வதற்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் 90 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருப்பதுதான் என்று மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தார். இந்த மோசடியாலும் ஊழலாலும் 9 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரை சென்றடைந்துள்ளார். உலக தலைவர்களை சந்தித்து உலகளாவிய விவகாரங்களை பற்றிய பார்வைகளை பரிமாறிக்கொள்ள ஆவலாக காத்திருக்கின்றேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நீடித்த மற்றும் வளம் நிறைந்த பூமிக்காக கூட்டு முயற்சிகளை நவீனப்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்தும் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் வருவதற்கு முன்னர் ஸ்லோவாக்கியா மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணித்திருந்தார். ஸ்லோவாக்கியாவில் புலம்பெயர்தல், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வகையில் 11 ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டன. ஸ்லோவாக்கியா நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்திரணி சரத் விஜய் வர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஆசாத் மௌலானா கூறிய குற்றச்சாட்டுகள் மற்றும் சேனல் 4 ஈஸ்ட் தாக்குதல் ஆவணப்படம் தொடர்பான விசாரணையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தமக்கு பயணத்தடை விதித்ததாக ஊடக செய்திகளின் மூலம் தாம் அறிந்து கொண்டதாக கோதாபய ராஜபக்சே மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் தமக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என அவர் மறுத்துள்ளார். இதுவரை விசாரணையாளர்கள் தம்மிடம் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை என்று கூறி தேவையானால் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என்றும் தெரிவித்துள்ளார். தம்மை கைது செய்ய அல்லது காவலில் வைக்க தேவையில்லை எனவும், நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்றும், நீதிமன்றத்துக்கு தகவல் அளிக்காமல் வெளியே செல்ல மாட்டேன் என்றும், சாட்சிகளை பாதிக்க மாட்டேன் என்றும் கோதாபய ராஜபக்சே மனுவில் உறுதியளித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமீரக ஜனாதிபதி மெய்துகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் பிரான்ஸ் சென்றடைந்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் அமீரக ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். தமது பயணம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட அமீரக ஜனாதிபதி, இன்று பிரான்சில் நடைபெற்ற G7 மாநாட்டில் நான் மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கும் முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடல்களில் பங்கேற்றேன் என்று குறிப்பிட்டார். பிராந்திய மற்றும் உலக அமைதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியான சர்வதேச ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தியதாக கூறியுள்ளார். இந்த முக்கியமான மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்ததற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என்றும் அமீரக ஜனாதிபதி கூறினார். மேலும் ஒரு வலுவான, நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்துக்காக ஐக்கிய அரபு அமீரகம் தனது மூலோபாய கூட்டாண்மைகளை தொடர்ந்தும் மேம்படுத்தும் என்பதை உறுதிப்படுத்துகின்றேன் என்று அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் தெரிவித்தார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு அங்கமாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் அவர் கலந்து கொண்டார். ஈரான் போர் பற்றி இதன்போது குறிப்பிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் அவர்களை ஒரு போராளி என்று புகழ்ந்தார். மேலும் அவர் செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்கின்றார். அவர் துணிச்சலான மனிதர். அவருக்கு ஒரு மிகச்சிறந்த நாடு உள்ளது, அற்புதமான நாடு. அமெரிக்காவுடன் அவர்கள் நீண்ட காலமாகவே நல்ல உறவில் உள்ளனர் என்று தெரிவித்தார். நான் பதவிக்கு வந்த பிறகு அது இன்னும் அதிகமாகியுள்ளது என்று கூறுவேன் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அத்தோடு அமெரிக்காவில் ஐக்கிய அரபு அமீரகம் டிரில்லியன் கணக்கில் முதலீடுகளை செய்துள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா கடந்த 2 மாதங்களாக ஈரானின் துறைமுகங்களுக்கு விதித்திருந்த கடற்படை தடுப்பு நீக்கப்பட்டு விட்டதாக ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் மஜித் தாக்கி திருவான்ஷி தெரிவித்துள்ளார். தடுப்பை நீக்க வேண்டும் என்பது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே வலியுறுத்திய விடயம் என்று அவர் கூறினார். அது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள அதிகாரப்பூர்வ கையெழுத்துக்கு முன்பே இந்த தடுப்பு நீக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். யுரேனியம் செறிவூட்டல் ஈரானின் அணு திட்டம் தொடர்பான அடுத்த கட்ட அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முக்கிய கவனம் பெறும் என்று ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் பஜித் தாக்கி திரவான்ஷி தெரிவித்துள்ளார். அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகள் அணு விவகாரங்களை மையமாக கொண்டிருக்கும் என்று அவர் கூறினார். குறிப்பாக யுரேனியம் செறிவு நிலை, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு, எதிர்காலத்தில் ஈரானின் அணு தேவைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். இந்த தகவலை ஈரானிய செய்தி நிறுவனம் வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவாதங்கள் ஈரானின் அணு திட்டம் எந்த அளவுக்கு அனுமதிக்கப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும் என்பதில் முக்கிய தீர்மானமிக்க கட்டமாக பார்க்கப்படுகின்றது. புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ பெறவோ முடியாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேர்மையாக சொன்னால் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதம் வைத்திருக்கக் கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரே விடயம் என்று அவர் கூறினார். தாம் கையெழுத்திட்டுள்ள ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ அல்லது வாங்கவோ முடியாதபடி உறுதி செய்கின்றது என்றும் கூறினார். அதனை மீறி முயற்சித்தால் நம்ப முடியாத அளவிலான கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டிரம்ப் எச்சரித்தார். மேலும் தற்போதைய ஈரான் தலைமையினர் பகுத்தறிவுடன் செயற்படுபவர்கள் என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்ல அனுபவமாக இருந்தது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: se bude, je to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

0: நாட்டரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams ஆஃப்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
2: Chhi, OCB milega kya mujhe? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB kidhar milega? No.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.